சத்யாதி பாபசமணி ஹரிரஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜா

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஆஷத மாதம் 19 நாள், திருவள்ளுவராண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 நாள் வெள்ளிக்கிழமை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6 11-2 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 6:02. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இந்திய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினலை திரைசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரைசெய்.

8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல் வேற்று கிரகம் போவோமா கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். 10:45 திரைசை. 11:02 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கழுத்து வரி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரைசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: partnership, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by the Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between India and New Zealand, the Prime Minister will address a large gathering of the Indian diaspora during the visit. Union Home Minister Amit Shah has said that a secure border, a prosperous border region and a vigilant society together can make the country secure. The Home Minister said this while addressing a conference of superintendents of police from border districts in New Zealand. I beg your pardon, in New Delhi. Mr. Shah said the government is creating a robust system to make the country completely infiltration-free. He noted that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs and ensure 100% implementation of government welfare schemes. The BJP has announced the names of Sukhendu Sekhar Roy, Sushmita Dev and Prakash Chigbaraik as its candidates for the Rajya Sabha by-polls in West Bengal. The by-polls to these seats will be held on the 24th of this month. The three leaders recently quit the All India Trinamool Congress and joined the BJP. Former Iranian Supreme Leader Ayatollah Ali Khamenei has been laid to rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewells. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை விளக்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்

0: சேர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 6:15. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்.
0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இறைவனின் அருள் மழையில் நனைய இணைவோம் பக்தி மாலையில். பக்தி மாலையில் முதல் பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடியது.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம். மருத்துவ தொடரில் கழுத்து வலி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டுவசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தமளிப்பதாக உள்ளது.

0: என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் July 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி

0: இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று பராபவ வருடம், ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 4-16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி லிட்டர் வீதம் வேர் வழியாக தெளிக்கவும். வாழை கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டேருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். ரப்பர், மிளகு மற்றும் கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். 2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டு திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை ஏதினால் ரூபாய் 1 லட்சம் மற்றும் விபத்தில் இயற்கை ஏதினால் அதிகபட்சம் ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-2301-231 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் சுய கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளதையொட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். களியக்காவிளை பேருந்து நிலையத்தினை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் நேரில் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளதையொட்டி நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் இப்பணிகள் குறித்து பொதுமக்களிடையே புரிதலை ஏற்படுத்தும் வகையில் வடசேரி பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணியினை நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர், பயிற்சி உதவி ஆட்சியர் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், இந்தியா தனது மக்கள் தொகை கணக்கெடுப்பான சென்சஸ் 2027 முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் நடத்த தயாராகி வருகிறது. இந்த சர்வேயின் முக்கிய அம்சம் சுய கணக்கெடுப்பாகும் என்றும், சுய கணக்கெடுப்பு என்பது இணையதள அடிப்படையிலான முறையாகும். இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் உங்களின் வீட்டுக்கு வருகை தரும் முன்பாக மக்கள் தங்களின் விவரங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்வதே ஆகும் என்றும், இதை செய்வதற்கு SE.census.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று உங்களின் தனித்துவமான சுய கணக்கெடுப்பு ஐடியை உருவாக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் தங்கள் குடும்ப தகவல்களை இணையம் வழியாக பதிவு செய்யலாம் என்றும், தமிழ், ஆங்கிலம் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள விண்ணப்பத்தை நிரப்பலாம். இதை உங்கள் வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர் வரும்போது நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது கணக்கெடுப்பு படிவத்தில் 33 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் என்றும், 6 கணக்கெடுப்பாளர்களுக்கு 1 மேற்பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இப்பணியில் ஈடுபடவுள்ள பணியாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்கள் தங்களை தேடி வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி உங்கள் விவரங்களை முழுமையாக பதிவு செய்திட கேட்டுக்கொள்கிறேன் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நடைபெற்ற பேரணியில் மாநகராட்சி நகர் நல அலுவலர், மாநகராட்சி அலுவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட பேரூராட்சிகள் துறை சார்பில் களியக்காவிளை தேர்வு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட களியக்காவிளை பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், களியக்காவிளை பிரதான சந்திப்பில் களியக்காவிளை தேர்வு நிலை பேரூராட்சியின் சார்பில் 9,20,00,000 ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், இப்பேருந்து நிலையத்தில் தரைத்தளத்தில் 4 கடைகளும், முதல் தளத்தில் 4 கடைகளும், 2ஆம் தளத்தில் 3 கடைகள் மற்றும் உணவகமும் கட்டப்பட்டு வருகிறது என்றும், மேலும் அலுவலகங்கள், ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக கழிப்பறைகள், கை கழுவும் இடம், சுகாதார பொருட்கள் வைக்கும் அறை, குடிநீர் வசதிகள் என அடிப்படை வசதிகளுடன் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இப்பேருந்து நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினமும்

0: வளர்ந்து சென்று கொண்டிருந்தது என்றும், அதற்கு ஏற்ப கூடுதல் வசதிகளுடன் வடிவமைத்திட ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும், அனைத்து பணிகளையும் நவம்பர் மாதத்திற்குள் முடித்திட பேரூராட்சி உதவி இயக்குநர், செயற்பொறியாளர், பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பழுகல் பேரூராட்சிக்குட்பட்ட பழுகல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடத்தையும் ஆய்வு மேற்கொண்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-330-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: நேரம் 7:05.
7: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
8: ரவுலட் மசோதா முடிவில் சட்டமாக்கப்பட்டு விடுமானால் அதை எதிர்த்து சாத்வீக சட்ட மறுப்பு செய்வது எப்படி என்பது எனக்கு விளங்கவே இல்லை. சட்டத்தை மறுப்பதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் அளித்தால்தான் அச்சட்டத்தை ஒருவர் மீற முடியும். அது இல்லாது போனால் மற்ற சட்டங்களை நாம் சாத்வீக முறையில் மீற முடியுமா? அப்படி செய்வதாயின் அதற்கு எந்த இடத்தில் வரம்பை நிர்ணயிப்பது? இதையும் இதுபோன்ற பல விஷயங்களையும் குறித்து நாங்கள் விவாதித்தோம். விஷயத்தை நன்கு பரிசீலனை செய்து முடிவுக்கு வருவதற்காக ஸ்ரீ கஸ்தூரிரங்க ஐயங்கார் தலைவர்களின் சிறு கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதில் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டவர்களில் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியாரும் ஒருவர். சத்தியாகிரக சரித்திரத்தின் நுட்பமான விவரங்கள் அடங்கிய விரிவான குறிப்பு நூல் ஒன்றை நான் தயாரிக்க வேண்டும் என்று அவர் யோசனை கூறினார். அந்த வேலை என் சக்திக்கு புறம்பானது என்பதை உணர்ந்தேன். அதை அவரிடம் தெரிவித்தும் விட்டேன். இந்த ஆலோசனைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் ரவுலட் மசோதா சட்டமாக பிரசுரமாகிவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. அதை பற்றி யோசித்தவாறே அன்றிரவு தூங்கிவிட்டேன். மறுநாள் அதிகாலையில் வழக்கமாக எழுவதற்கு கொஞ்சம் முன்பாகவே எழுந்துவிட்டேன். தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையே உள்ள நிலையில் நான் இருக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது கனவை போன்றே இருந்தது. காலையில் அதன் விவரம் முழுவதையும் ராஜகோபாலாச்சாரியாரிடம் கூறினேன். நேற்றிரவு கனவில் ஒரு யோசனை வந்தது. பொது ஹர்த்தாலை நடத்த வேண்டும் என்று தேச மக்களை கேட்டுக்கொள்வது என்பதே அது. ஆன்ம தூய்மை செய்து கொள்ளும் ஒரு முறையே சத்தியாகிரகம். நம்முடைய போராட்டமோ ஒரு புனிதமான போராட்டம். ஆகையால் அதை ஆன்ம தூய்மை செய்து கொள்வதோடு ஆரம்பிப்பதே சரி என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இந்திய மக்கள் எல்லோரும் அன்று தங்கள் வேலைகளையெல்லாம் நிறுத்திவிட்டு உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்யட்டும். இந்த நமது கோரிக்கையை எல்லா மாகாணங்களுமே ஏற்றுக்கொண்டு நடத்தும் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் பம்பாய், சென்னை, பீகார், சிந்து ஆகிய மாகாணங்கள் அனுசரிப்பது நிச்சயம் என்று எண்ணுகிறேன். இந்த இடங்களிலெல்லாம் ஹர்த்தால் சரியானபடி அனுஷ்டிக்கப்பட்டாலும் நான் திருப்தியடைய காரணம் உண்டு என்றே கருதுகிறேன். என்னுடைய இந்த யோசனையை ராஜகோபாலாச்சாரியார் உடனே ஏற்றுக்கொண்டார். பிறகு இதை மற்ற நண்பர்களுக்கு அறிவித்தபோது அவர்களும் வரவேற்றார்கள். சுருக்கமான வேண்டுகோள் ஒன்றை நான் தயாரித்தேன். 1919 March 30 ஹர்த்தால் அனுஷ்டிப்பது என்று முதலில் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பிறகு 6 என்று மாற்றினோம். இவ்விதம் மக்களுக்கு சொற்பகால அவகாசத்துடனேயே அறிவித்தோம். நீண்ட காலத்திற்கு முன்னால் அறிவிப்பது சாத்தியமில்லை. இதெல்லாம் எவ்விதம் நடந்தது என்பதை யார் அறிவார்கள்? இந்தியா

0: முழுவதிலும் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரையில் பட்டணங்களும் கிராமங்களும் அன்று பூரணமான ஹர்த்தாலை அனுஷ்டித்தன. அது மிகவும் அற்புதமான காட்சியாகவே இருந்தது. தென்னிந்தியாவில் சில நாட்கள் சுற்றுப்பிரயாணம் செய்துவிட்டு பம்பாய் போய்ச் சேர்ந்தேன். அது April 4 என்று நினைக்கிறேன். April 6 வைபவங்களுக்கு நான் பம்பாயில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீ சங்கர்லால் பேங்கர் எனக்கு தந்தி கொடுத்திருந்தார். ஆனால் இதற்கு மத்தியில் டெல்லி March 30 ஹர்த்தாலை அனுஷ்டித்து விட்டது. காலஞ்சென்ற சுவாமி ஸ்ரத்தானந்தஜி, ஹக்கீம் அஜ்மல்கான் சாஹிப் ஆகிய இருவர் சொல்லுவதுதான் அங்கே சட்டம். ஹர்த்தால் தினம் April 6 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற தந்தி அங்கே தாமதமாக போய்ச் சேர்ந்தது. அதை போன்ற ஹர்த்தாலை டெல்லி அதற்கு முன்னால் என்றும் கண்டதே இல்லை. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரே மனிதனைப் போல் ஒன்றுபட்டு விட்டதாகவே தோன்றியது. ஜும்மா மசூதியில் கூட்டத்தில் பேசும்படி சுவாமி ஸ்ரத்தானந்தஜியை அழைத்திருந்தார்கள். அவரும் போய் பேசினார். இவைகளெல்லாம் அதிகாரிகள் சகித்து கொண்டு விடக்கூடியவை அன்று. ஹர்த்தால் ஊர்வலம் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது போலீசார் தடுத்து சுட்டதால் பலர் மாண்டு காயமும் அடைந்தார்கள். ஸ்ரத்தானந்தஜி டெல்லிக்கு அவசரமாக வருமாறு என்னை அழைத்தார். பம்பாயில் April 6 வைபவங்கள் முடிந்தவுடனேயே நான் டெல்லிக்கு புறப்படுவதாக அவருக்கு பதில் தந்தி கொடுத்தேன். டெல்லியில் நடந்த அதே கதையே லாகூரிலும் அமிர்தசரஸிலும் சில வித்தியாசங்களுடன் நடந்தன. அமிர்தசரஸிலிருந்து டாக்டர் சத்யபாலும் டாக்டர் கிச்சலுவும் உடனே அங்கே வருமாறு வற்புறுத்தி என்னை அழைத்தார்கள். அச்சமயம் அவர்களுடன் எனக்கு கொஞ்சமும் பழக்கமே இல்லை. என்றாலும் டெல்லிக்கு போய்விட்டு அமிர்தசரஸுக்கு வர உத்தேசித்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரிவித்தேன். 6 காலை பம்பாய் நகர மக்கள் கடலில் நீராடுவதற்காக சௌபாத்திக்கு ஆயிரக்கணக்கில் சென்றனர். நீராடிய பிறகு ஊர்வலமாக தாகூர் துவாருக்கு போனார்கள். ஊர்வலத்தில் ஓரளவுக்கு பெண்களும் குழந்தைகளும் இருந்தனர். இஸ்லாமியர்களும் ஏராளமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் இருந்த எங்களில் சிலரை இஸ்லாமிய நண்பர்கள் தாகூர் துவாருக்கு பக்கத்தில் இருந்த மசூதிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே என்னையும் ஸ்ரீமதி நாயுடுவையும் பேசும்படியும் செய்தார்கள். சுதேசி விரதத்தையும் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை பிரதிஜையையும் மக்கள் அந்த இடத்திலேயே எடுத்துக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ விட்டல்தாஸ் ஜெயராஜானி யோசனை கூறினார். ஆனால் அந்த யோசனைக்கு நான் சம்மதிக்கவில்லை. பிரதிஜைகளை அவசரத்தில் கூறி அவற்றை மக்கள் மேற்கொள்ளும்படி செய்யக்கூடாது என்றும், இதுவரையில் மக்கள் செய்திருப்பதைக் கொண்டே நாம் திருப்தியடைய வேண்டும் என்றும் சொன்னேன். ஒருமுறை செய்து கொண்டு விட்ட பிரதிஜையை மீறி நடக்கக்கூடாது. ஆகையால் சுதேசி விரதத்தின் உட்கருத்துக்களை மக்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்றும், இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பற்றிய பிரதிஜையினால் ஏற்படக்கூடிய பெரும் பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட எல்லோரும் முற்றும் உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறினேன். முடிவாக ஒரு யோசனையும் சொன்னேன். பிரதிஞ்சை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதற்காக மறுநாள் காலையில் திரும்பவும் அங்கே கூட வேண்டும் என்றேன். பம்பாயில் ஹர்த்தால் பூரண வெற்றியுடன் நடந்தது என்பதை சொல்ல தேவையில்லை. சாத்விக சட்டமறுப்பை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். இதன் சம்பந்தமாக 2-3 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இதில் எது முதிர்ச்சி குறித்து தோழிகள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907223 இணைப்பின் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்துத் துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர் திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தித் துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களில்

0: க்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 7:25. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் ஆனி மாத கிருத்திகை விழா மற்றும் மாதாந்திர வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை மணி 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 6:30 வழிபாடு. தம்மத்து கோணம் வளர் நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் ஏடு வாசிப்பு மற்றும் வாகன பவனி திருவிழாவில் இன்று மதியம் 12 பால் பணிவிடை, மாலை 5:30 திரையேடு வாசிப்பு, திருக்கல்யாண வாசிப்பு, இரவு 8:00 பால் பணிவிடை, நாளை காலை 6:30 ஐயாவுக்கு பணிவிடை. வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் ஸ்ரீமன் சுவாமி அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களின் ஜெயந்தி விழா இன்று காலை 10:00 முதல் மதியம் 1:00 வரை நடைபெறுகிறது. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து

உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 7:30 நிமிடம். இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இன்று நாம் நகர்வளம் செல்ல வேண்டிய நாள் தானே?
0: ஆம் மன்னா.
1: அப்படியானால் நான் பயணிக்க நவீன ரதத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அதாவது காரை கூறினேன், நீர் என்ன செய்கிறீர்? என் காரின் பின்னே இருசக்கர வாகனத்தில் வருகிறீர்.
0: யார் அங்கே? சேவகனே, எங்கே அந்த பாதுகாப்பு ஆயுதங்கள்?
1: என்ன மந்திரியாரே, உமக்கு புத்தி பேதலித்து விட்டதா? நாம் என்ன போருக்கா செல்கிறோம்? ஆயுதங்கள் கேட்கிறீர்? நாம் செல்வது நகர்வளம்.
0: மன்னா, நகர்வளம் செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் நானும் அதை ஓட்டும் சேவகனும் ஹெல்மெட் அணிய வேண்டும். நவீன ரதமான காரில் பயணிக்கும் தாங்களும் முன்பிருந்து ஓட்டும் சேவகனும் சீட் பெல்ட் அணிய வேண்டுமே. அதைத்தான் பாதுகாப்பு ஆயுதங்கள் என்று கூறினேன்.
1: ஓஹோ, அப்படி அப்படி அப்படி என்றால் சரிதான். ஆமாம் மந்திரியாரி, எந்த வழியாக நகர்வளம் செல்ல போகிறோம்?
0: மன்னா, நாகர்கோவிலில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறதே, அந்த பகுதியின் வழியாகத்தான் செல்ல போகிறோம்.
1: ஓஹோ, நம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே ஏதோ புதிதாக ஒரு இயந்திரம் வைத்திருக்கிறார்களாமே. மக்கள் எல்லோரும் அதை பார்த்துவிட்டு வண்டி ஓட்டும் போது நடுங்குவதாக கூறுகிறார்கள்.
0: மன்னா, அது இயந்திரம் இல்லை, போக்குவரத்து காவல்துறையினர் வைத்த டிராபிக் கேமரா அது. அதாவது டிராபிக் வெஹிக்கிள் டிராக்கிங் கேமரா.
1: கேமராவா? அது என்ன செய்துவிடும்?
0: மன்னா, டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போகிறவர்களையும் காரில் சீட் பெல்ட் அணியாமல் போகிறவர்களையும் அது டக்குன போட்டோ எடுத்து பெரிய போர்டு மாதிரி இருக்கிற டிஸ்பிளே ஸ்கிரீனில் இருசக்கர வாகனமோ காரோ அதன் நம்பரை அந்த திரையில் காண்பித்து ஹெல்மெட் போடவில்லை என்றால் நோ ஹெல்மெட் என்றும் அந்த வண்டி நம்பரையும் காண்பிக்கும். காரில் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் உடனே அந்த காரின் நம்பரையும் நோ சீட் பெல்ட் என்றும் எழுதி காண்பிக்கும்.
1: அட்டகாசம், இதுவரை நமது நகரில் இப்படி ஒரு டிஜிட்டல் போர்டை பார்த்ததே இல்லை. வித்தியாசமாக இருக்கிறதே. ஆமாம், அந்த நம்பர் திரையில் தெரிந்தவுடன் மறைந்து விடுமா?
0: இல்லை மன்னா, அடுத்து இப்படி யாராவது ஹெல்மெட்டோ சீட் பெல்ட்டோ போடாமல் போனால் அந்த டூ வீலரின் அல்லது காரின் நம்பர் இந்த திரையில் கண்டுபிடித்து காட்டும் வரை இந்த நம்பரும் நோ ஹெல்மெட் நோ சீட் பெல்ட் என்பதும் அப்படியே திரையில் இருக்குமா?
1: அப்படியெனில் நமது வண்டி எண்ணை அந்த போர்டில் நமக்கு தெரிந்தவர்கள் பார்த்தால் எத்துணை அவமானம். ஆமாம், இது சரியாக இயங்குமா?
0: மன்னா, இது AI தொழில்நுட்பத்தால் இயங்கக்கூடிய டிராபிக் வெஹிக்கிள் டிராக்கிங் கேமரா.
1: ஓஹோ, AI தொழில்நுட்பமா? இது வேற என்னவெல்லாம் செய்யும்?
0: மன்னா, இது அந்த வண்டியின் நம்பரை புகைப்படம் எடுத்து அப்படியே நேராக போக்குவரத்து காவல்துறைக்கு அனுப்பிவிடும். அப்புறம் 1000 ரூபாய் ஃபைன் செலான் மொபைலுக்கு வந்துவிடும்.
1: என்ன, 1000 ரூபாயா? சீட் பெல்ட் ஹெல்மெட் வாங்குவதை விட இது அதிகமாக இருக்கிறதே.
0: ஆமாம் மன்னா, தலையை காப்பாற்ற உயிரை பாதுகாக்க சொன்னால் மக்கள் பலரும் சீட் பெல்ட்டோ ஹெல்மெட்டோ வாங்க யோசித்து இப்போ 1000 ரூபாய் ஃபைனை கட்டுகிறார்கள்.
1: மந்திரியாரி, எனக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம். மக்கள் ஏன் ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுவதில்லை?
0: ஹெல்மெட், அதற்கு மக்கள் 1000 காரணம் சொல்கிறார்கள் மன்னா. தலைமுடி கலைந்துவிடும். பக்கத்தில் இருக்கிற கடைக்குத்தானே போகிறேன், எதற்கு போட வேண்டும்? ஹெல்மெட் போட்டால் வேர்க்கிறது, இப்படி அப்படி என்று.

0: சாக்கு போக்கு சொல்கிறார்கள்.
1: அப்படி என்றால் அந்த கேமராவுக்கு முன்னாடி போகும் போது மட்டும் என்ன செய்கிறார்கள்?
0: அங்குதான் மன்னா காமெடியே, ஆட்சியர் அலுவலகம் வருவதற்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திவிட்டு சீட் பெல்டை மாட்டிக்கொள்கிறார்கள். ஹெல்மெட்டை தலையில் அவசர அவசரமாக மாட்டிக்கொள்கிறார்கள். கேமராவை தாண்டிய உடனே கழட்டி வண்டியில் பெட்டியில் வைத்து விடுகிறார்கள்.
1: இப்படி அறிவிலியாக இருக்கிறார்களே. ஹெல்மெட் போடுவது, சீட் பெல்ட் அணிவது கட்டாயத்தின் பெயரிலோ அல்லது

0: கட்டாயத்தின் பெயரிலோ அல்லது அபராதம் இட்டு விடுவார்கள் என்று பயந்து போடக்கூடாது, பயந்து செய்யக்கூடாது. அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் உயிருக்காகவும் தானே அறிய கூறுகிறார்கள்.
1: கரெக்ட் அண்ணா, ஆனால் மாவட்ட நிர்வாகமோ போக்குவரத்து காவல்துறையோ இதை விடுவதாக இல்லை. எப்படியாவது மக்களை விபத்துகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தற்போது மாவட்டம் முழுவதும் இப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயங்கக்கூடிய டிராபிக் வெஹிக்கிள் டிராக்கிங் கேமராவை 21 இடங்களில் அமைக்க போகிறார்களாம்.
0: நமது மாவட்டத்திலேயே 21 இடங்களில். இப்போது எப்படி ஹெல்மெட்டை கலற்றி மாட்டுவார்கள் என்று பார்ப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

7:35 ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் ஆனந்த தாண்டவம். திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் இசையில் நித்யஸ்ரீ, சுபா முட்கல், வினிதா பாடியது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

நேரம் 7:41. நீரிலை தென்குமரி தினையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி: எந்த மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தளங்கள் அமைந்துள்ளன? கேள்வி மீண்டும் ஒரு முறை: எந்த மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தளங்கள் அமைந்துள்ளன? கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக கோவிந்த் வசந்தா இசையில், பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது.

0: கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில், இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தளங்கள் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 20 ராம்சர் தலங்கள் அமைந்துள்ளன. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதே இந்த ராம்சர் உடன்படிக்கையின் நோக்கமாகும். தமிழ்நாட்டின் முதல் ராம்சர் தளமாக நாகப்பட்டினத்தில் உள்ள கோடியக்கரை வனவிலங்கு பறவைகள் சரணாலயம் 2002 அறிவிக்கப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆகியவை மாநிலத்தின் முக்கிய ராம்சர் தலங்களாகும். நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேம்பனூர் மற்றும் சுசீந்திரம் நீர்த்தடங்கள் ஆகியவையும் ராம்சர் தலங்களாக உள்ளன. நீங்களே கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை, எந்த மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தலங்கள் அமைந்துள்ளன? இதற்கான பதில் தமிழ்நாடு. நேரம் 7:45.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஜூலை மாதம் 10
3: அமெரிக்க வானியலாளர் ஆல்வன் கிரஹாம் கிளர்க் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்தி 1832 இதே நாளில் பிறந்த ஆல்வன் கிரஹாம் அவர்கள் வானியலாளரும் தொலைநோக்கி செய்விஞரும் ஆவார்.
3: தனது புதிய 18.5 துளை பெரிய ஒளிவிலகல் தொலைநோக்கியை சோதனை செய்யும் போது ஒரு வெள்ளை குள்ள நட்சத்திரத்தை முதன் முதலில் கவனித்தார்.
2: அது சிரியஸ் பி என்று பெயரிடப்பட்டது.
3: இவரது அந்த 18.5 தொலைநோக்கி இல்லினாய்ஸ் வென்ஸ்டனில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வகம் ஒன்றில் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
2: சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: சாகித்ய அகாடமி விருது, தமிழ்நாடு அரசு விருது, சரஸ்வதி சம்மான் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ள தமிழக எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் 1930 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: 17 புதினங்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், சில நாடகங்கள், பல கட்டுரைகள் ஆகியவற்றை படைத்த இவர் எழுத்தாளர் தி ஜானகிராமனிடம் பள்ளிப்பாடம் பயின்றவர் ஆவார்.
3: இவரது படைப்புகளில் பெரும்பாலும் நடுத்தர வர்க்க மக்களின் மனக்குழப்பங்கள், உறவு பிறழ்ச்சிகள் முதலானவை முக்கிய கருத்தாக இடம்பெறுவதை காணலாம்.
2: 40 டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்த இவர் பாரதிய பாஷா பரிஷத் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுள்ளார்.
3: நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆலிஸ் ஆன் மன்றோ அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: கெனடிய எழுத்தாளரான அலிஸ் ஆன் மன்றோ அவர்கள் 1931 இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
3: புனைக்கதையின் மிகப்பெரிய சமகால எழுத்தாளர் என்றும், கனடாவின் செக்கோவ் என்றும் புகழப்படும் இவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினையும் சர்வதேச மேன்புக்கர் பரிசினையும் புனைக்கதைக்கான கனடாவின் ஆளுநர் விருதினை 3 முறையும் பெற்றுள்ளார்.
2: இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: 1949 இதே நாளில் பிறந்த சுனில் கவாஸ்கர் அவர்கள் அனைத்து காலத்திற்குமான சிறந்த துவக்க ஆட்டக்காரர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார்.
2: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக கருதப்படும் இவர் டெஸ்ட் போட்டிகளில் 10,000 ரன்களை எடுத்த முதல் வீரரும் ஆவார்.
3: பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளோடு சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதினையும் பெற்றுள்ளார்.
2: ஆயிரத்தி 1806 இதே நாளில் வேலூர் கோட்டையில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சிப்பாய் எழுச்சி நிகழ்ந்தது.

0: 1938 ஆண்டு இதே நாளில் ஹோவர்ட் ஹியூஸ் அவர்கள் 91 மணி நேரத்தில் உலகை சுற்றி வரும் விமான பயணத்தை துவக்கினார். இது ஒரு புதிய உலக சாதனையாகும்.
1: 1962 இதே நாளில் உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் டெல்ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது.
2: தேதியும் செய்தியும்
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
7: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
6: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
7: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
6: மற்றும் 0465129648
8: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
9: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
8: தோல் நோய்கள்,
9: வயிற்று செரிமான கோளாறுகள்,
8: மூட்டுவலி, வாதம்,
9: சுவாச கோளாறுகள்,
8: மூலம்,
9: தலைவலி, மைக்ரேன்,
8: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
9: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
8: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
9: 9443693100.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தென்குமரி தேனிலையில் கேட்கவிருக்கும் பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கிரிஷ் மற்றும் அருண் பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும், தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக

கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். இன்று காலை 10:02 இளஞ்சாரல் வேற்று கிரகம் போவோமா கருத்துக்கோவை கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:02, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தென்னலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவசந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய். வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 48 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌச்சௌ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன்

0: ₹50, குழுமி இல்லாத தேங்காய் ₹53, வாழை இலை ஒரு பொட்டு ₹15, மல்லிக்கீரை ₹90, புதினா ₹100, பால் சேம்பு ₹80, வழுதுலங்காய் ₹65, கோவைக்காய் ₹58, சுரைக்காய் ₹22, காராமணி ₹48, நூக்குள் ₹75, ஒட்டு மாங்காய் ₹30. பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹56, பப்பாளி ₹30, அன்னாசி ₹50, நெல்லிக்கனி ₹70.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500 உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 33.81 அடி, பெருஞ்சாணி அணை 66.55 அடி, சிற்றாறு 1 அணை 13.25 அடி, சிற்றாறு 2 அணை 13.35 அடி, பொய்கை அணை 16.00 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.88 அடி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
9: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
10: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
9: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
10: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
10: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
9: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-400-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
10: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்று

0: திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-4250111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.
1: தென்குமரி தேனிலையில் கேட்கவிருக்கும் பாடல் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிருத்வி பாடியது.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வாராய்த்தோழி நேரலை. இதில் நன்றி உணர்வு குறித்த தோழிகள் பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 முன் இணைப்பெண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி 8903257039. பெறுகிறது இன்றைய தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: We in the bulletin, the headlines once again. India and Australia agree to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. Prime Minister Narendra Modi to arrive in Auckland today on a two-day visit to New Zealand. Home Minister Amit Shah says, secure border, prosperous border region and vigilant society together can make the country secure. Maharashtra government formed seven-member committee to draft uniform civil code for the state. Iran's late Supreme Leader Ayatollah Ali Khamenei buried in Mashhad 4 months after US-Israeli strikes killed him. France storm into semi-finals of FIFA World Cup after defeating Morocco 2-0. And in men's cricket, England beat India by 9 wickets in fourth T20 international to take 3-0 lead in five-match series. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து சைபால்.
4: சைபால்
7: ஒருத்தர் தனியாக ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரா, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கம்னா தலை அடிக்கடி சாயும், அப்புறம் நிமிரும். தியானம்னா ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ஆனால் தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான். அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான். இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது இருக்கட்டும், ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாம் அழகாக ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஒரு ஞானி அந்த ரோஜா பூவை பார்க்குறார், அவரும் நினைக்கிறார், ஆஹா இது எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. உலகப் பொருள்களை நாம் எப்படி ஐம்புலன்கள் மூலமாக உணர்கிறோமோ அப்படித்தான் அவங்களும் உணர்கிறாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்வா சாப்பிட்றோம், அது நமக்கு மட்டும்தான் இனிக்கும், ஞானிகளுக்கெல்லாம் கசக்கும்னு சொல்லுவோம், அப்படி இல்லை, அதில் வித்தியாசம் இல்லை. அப்புறம் ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன தான் வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்தில் ஆரம்பமாகுது அதை இப்போ பார்ப்போம். இப்போ மறுபடியும் அந்த ரோஜா பூக்கிட்ட போவோம். ஞானி அதை பார்க்குறார், ஆகா எவ்வளவு அழகாக இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அதையே நினைக்கிறதில்ல, வேறு வேலையை பார்க்க போடுவார், அல்லது இயற்கையின் ஆற்றலை பற்றி நினைக்க ஆரம்பிச்சுருவார், அவ்வளவுதான். ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டோம். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல அந்த ரோஜா பூவை பார்ப்போம். ஆகா எவ்வளவு அழகாக இருக்குது இந்த ரோஜா பூன்னு நினைப்போம், அந்த அழகை ரசிப்போம். அப்புறம் இந்த மலர் நம்மக்கிட்ட இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த மலர் நமக்கு வேணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்த கட்டம், அந்த மலர் இல்லைன்னா நம்மால் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். உடனே அந்த மலர் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு யாராவது தடையாக இருந்தால் அவங்க மேலே நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமாக நம்ம விவேக புத்தியை இழந்துருவோம். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மறந்துடுவோம். அதன் காரணமாக ஞாபக மறதி ஏற்படும். அதாவது முன்பு விவேக புத்தி மழுங்கி இருந்ததுன்னா அது இப்போ அடியோடு இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அதன் காரணமாக நம்ம புத்தியை இழந்துருவோம், கடைசியில் அழிவோம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஆசைக்குமே முதல்ல வலு கிடையாது. அதை பற்றி நாம் நினைக்க நினைக்க தான் அதுக்கு வலு உண்டாகுது. இளம் தளிர

இருந்தது இப்போ பெரிய மரமாயிடுது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுறதில்ல. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இளைஞன் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டுருக்கிறான். இன்னொரு வயசானவர் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போகிறார். அது அவருக்கு ஊன்றுகோல். அது இல்லைன்னா அவரால் நடக்க முடியாது. அது தவறி கீழே விழுந்தால் அவரும் விழுந்துருவார். ஆனால் அந்த இளைஞன் அப்படி இல்லை. அவனுடைய கைத்தடியை யாராவது எடுத்துக்கிட்டு போனால் கூட அவன் கவலைப்பட மாட்டான். அவன் அந்த கைத்தடியை பயன்படுத்துறது மாதிரி தான் ஞானிகள் உலக பொருள்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க அந்த வயசானவர் கைத்தடியை பயன்படுத்தினது மாதிரி உலக பொருள்களை பயன்படுத்துகிறோம். இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிங்கிறவர் பொருள்களை துறக்க மாட்டார், அதுகள் பேரில் உள்ள பற்றுதலை தான் துறப்பார். எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம்

0: இருக்கிறார். அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம் முதல் தேதியை என்னால் மறக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டேன். அதுதான் எனக்கு ஞானம் வந்த நாள்னார். அப்படியான்னே? ஆமாம், அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் மனைவி பேர் ஞானம் அப்படின்னார். அதனால் ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் நாம் வந்து ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை நெருங்க முடியுமான்னு பார்க்கணும். அந்த முயற்சி நமக்கு தேவை. அந்த வகையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறலாம், படிப்படியாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:35.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நனி. நனி அப்படின்னா மிகுதி, கூடுதலா இருக்கிறது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவோ அல்லது மிக சிறப்பாகவோ இருக்கிறது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு இந்த சொல் வந்து பயன்படுத்தலாம்.
5: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். அவன் கொண்ட பயம் நனி பேதை ஆகும். அதாவது அவன் கொண்ட பயம் மிகுந்த அறியாமையை குறிக்கிறது அப்படிங்கறத இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இதுல நனி அப்படிங்கறது மிகுந்த அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் பெர்ஃபிடியஸ். PERFIDIOUS. பெர்ஃபிடியஸ் அப்படின்னா நம்பத்தகாத அல்லது வஞ்சகமான அல்லது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
5: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தி பெர்ஃபிடியஸ் ஸ்ட்ராட்டஜி லெட் டு த டவுன்ஃபால் ஆஃப் த எம்பையர். அந்த வஞ்சகமான சூழ்ச்சி அந்த பேரரசருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படிங்கறத இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ இங்க பெர்ஃபிடியஸ் அப்படிங்கறது வஞ்சகமான சூழ்ச்சி அப்படிங்கறத குறிக்குது.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு அழகான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது கரண்ட் இல்லாத நேரத்துல நாம டார்ச் லைட் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருப்போம். ஆனா ஒரு குட்டி பூச்சி பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்பையே டார்ச் லைட் மாதிரி மாத்தி இருட்டுல ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அது எந்த பூச்சி அப்படின்னு நமக்கே தெரியும், இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க. மின்மினி பூச்சிகள் தான். அந்த மின்மினி பூச்சிகளோட வயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கெமிஸ்ட்ரி லேபே இருக்குதான். அப்படி என்னதான் அங்க இருக்கு, எதனால அது அப்படி மின்மின்னு நைட்ல மின்னுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம்.
5: இந்த மின்மினி பூச்சிகளுடைய வயிற்று பகுதியில லூசிஃபெரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இந்த பூச்சிகள் சுவாசிக்கிறப்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்சிஜன் இந்த லூசிஃபெரினோட சேர்றப்ப ஒரு வேதிவினை நடக்குது. இதுக்கு லூசிஃபெரஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் உதவியா இருக்கு. இந்த வினையினோட முடிவுல தான் ஒளி உண்டாகுது. இதத்தான் நாம பயோ லூமினிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
4: நம்ம வீட்டுல எரியற குண்டு பல்பு எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா நமக்கு லைட்டும் கொடுக்கும், அதே நேரம் அதோட சேர்ந்து அது ஹீட்டும் கொடுக்கும். ஆனா இந்த மின்மினி பூச்சிகள் வெளியிடுற இந்த லைட்ல வந்து 100% லைட் மட்டும்தான் இருக்கும், ஹீட் வந்து இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஹீட் வெளியிடுது அப்படின்னா அது அந்த பூச்சியவே எரிச்சிடுமே. சோ அதனுடைய லைட்ல வந்து ஒன்லி லைட் மட்டும் தான் இருக்கும், ஹீட் இருக்காது.
5: இந்த மின்மினி பூச்சிகள் இப்படி ஒளிய வெளியிடுறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஆண் பூச்சிகள் பெண் பூச்சிகளை தன் பக்கமா ஈர்க்க பயன்படுத்துது. இன்னொன்னு, தன்னை வேட்டையாட வரக்கூடிய எதிரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க இந்த ஒளிய மின்மினி பூச்சிகள் பயன்படுத்துது. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
4: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நேரம் 8:39. ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான், சுனிதா சாரதி, பாப் ஷாலினி, தன்விஷா பாடியது.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: கேட்கவிருக்கும் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் பெனிடயல் பிளாசி ஜாவத்தலி பாடியது.

0: கே எக்ஸ்பிரஸில் நிறைவாக வரும் பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையமைத்து பாடியது.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்கமுக்க மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்கமுக்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனிய காலை போல இனிமையாகட்டும் உங்கள் நாள். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602040, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 0465 2, அப்படியே டான் பிரஸ் பண்ணிருங்க. கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க, அப்படியே சூப்பரா பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து நல்ல பாடல்கள், அப்படியே வைபான பாடல், காலையில வந்து அப்படியே சோக கடல்ல ஆழ்த்தாதபடிக்கு உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியின் முதல் நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நான் கரங்கல் பாலில இருந்து பிரான்ஸ்.
2: சூப்பர், வெல்கம், சொல்லுங்க.
3: காதலுக்கு மரியாதை பாடல். ஆனந்த குயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளேன், ஆனந்த குயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளேன், பூக்களின் நலையும் காத்து தீனம் எங்களின் தோட்டத்திலே.
2: சூப்பர் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வந்துகிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
4: கமச்சோ தொரிதரோ பச்சோ கம்மரி பம்மரி பம்மரி தோபரவரே.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 12 இளச்சாரல் என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:10 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் நாகர்கோவில் இருந்து ரகுமா.
1: வணக்கம் சார், வெல்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க சுகமாவோம்?
1: சுகமான. ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் என்ன பாடல்
2: மேடம்? வேட்டையன் படத்துல இருந்து மனசிலாயி.
1: ஓகே சார், மனசிலாயி தான் உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல். இதோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, கேட்டேன் பண்ணலாம். நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி.

கண்ணா அந்த பெட்ல தந்தர் தந்தர் அந்த வந்தர் ஜூது கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோது கண்ணா இப்படி ஜோது

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 9 மணி 15 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம். யாரு மேம்? சூப்பர், வெல்கம். பேசுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல்? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்டு நேயர்களே. அப்புறமா அப்படியே ஒன்று பத்திருக்க ஹாய் ஸ்நேகிதி, நம்மளுடைய பெண்மணிகள் மொத்த மணிகளுக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியும் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து 2:00-3:00 தேனி நேரம் வாராய் தொழில் நிகழ்ச்சி இருக்கு. இது ரெண்டுலயும் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிக்கிறேன், நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்மணிகளே மொத்த மணிகளே, நீங்க சூப்பரா என் கூட பேச போறீங்க. என்ன டாபிக்ல பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வந்து எது முதிர்ச்சி அப்படின்ற நேரிலே நிகழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி 3:00 தேனி நேரம் நன்றி. காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பல 101 அப்படியே அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:22 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு இந்த வணக்கத்துக்குரியவர்? சூப்பர், வெல்கம், பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? தூங்க வச்சிருவீங்களா அப்ப காலையில?
1: என்ன
0: ஓகேமா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களே தேடிக்கிட்டே வரது கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: பார்ட்டி வேணும்.
1: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
0: பீட்சா பார்ட்டி.
1: ஏ சரி, கார்டையும் பின்னையும் கூட.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
3: ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: நேரம் அப்படியே சூப்பரா வசந்தளிப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:28 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் சார். யாரு சார், எங்க இருந்து பேசுறீங்க சார், சொல்லுங்க சார்.
9: சண்முகம், மேற்கொள்ளலாம்.
8: வெல்கம், சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: கவிதைகள் படத்திலிருந்து.
8: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டு வரதுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
9: நன்றி மேடம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே, வசந்த் அழைப்பு கேட்டு அப்படியே ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:34 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் மேடம்? அப்படி அப்படி

0: யா,
1: சூப்பரா இருக்கே. நீங்க யார் பேசுறீங்க,
0: நல்லா
1: எங்கிருந்து பேசுறீங்க?
0: இருக்கேன்.
1: பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே, ஓகே. உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வர்றதுக்கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
0: நன்றி.

0: மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட. ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: மனதை அப்படியே நாகர்கோவில் குமரி பண்ணவில்லையுடன் இணையுங்கள். வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சியோடு இணையும். நேரம் 9:40 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராதாகிருஷ்ணன்.
1: வருக, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
2: வருவாய் என்ன?
1: ம்ஹும்.
2: ஒரு தேவதை வந்து விட்டார்.
1: சரிங்க சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தெரிகிட்டே வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
2: நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை

0: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 9:46 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: நன்றி.
0: நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:52 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாந்தி பிரமாந்து கீழே திருவிடை மேடம்.
0: வெல்கம். வருக மேடம், சொல்லுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கட்டுமரக்காரன் படத்துல இருந்து கத்தும் கடல்.
0: நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க, ஆனா என்னன்னா தெளிவாக இல்லை. இருந்தாலும் நன்றிம்மா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது. கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: நேர்களே, இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வரப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லைப்பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பு அளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதித் தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
2: இளஞ்சாரல்
7: வணக்கம் நேயர்களே, சரியாக திட்டமிட்டால் முதல் முயற்சியிலேயே பாதி தூரத்தை நிச்சயம் அடைந்து விடலாம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? பொதுவா நாம யாருக்கிட்டையாவது கேக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட யாராவது கேக்குறதா இருந்தாலும் சரி, டூர் போலாமா, பீச் போலாமா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுசா ஒரு க்வெஸ்சன் கேட்க போறோம். அது என்னன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதாங்க, வேற்று கிரகம் போவோமா அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்க போறோம். நிகழ்ச்சியோட டாபிக்கும் இதுதான். கல்லூரி மாணவ மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம்.

0: நிகழ்ச்சியோட முதல் நேயரா அஜின் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போம்.
1: ஒரு நிமிஷம், விண்கலம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட். நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து தெருவுக்கே போறதுக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா இப்போ நேரா விண்கலத்துக்கே போறோம்னு சொன்னா என்ன ஆகும்? அங்க நெட்வொர்க் கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? இஎம்ஐ கட்டணுமா? ஆனா மனுஷன் எப்பவுமே ஒரு கேள்வியோட தான் வளர்ந்திருக்கான். சின்ன வயசுல மூணை பார்த்து ரசிச்ச நாம இன்று மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்னை தாண்டி முழு யூனிவர்ஸையும் ஆராய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ எர்த்த விட்டு மேல போயிட்டே இருக்கு. ஜன்னல் வழிய பார்த்தோம்னா இந்த எர்த்தே ஒரு சின்ன நீல கலர் பந்து மாதிரிதான் இருக்கும். அதுதான் யூனிவர்ஸ் நமக்கு சொல்ற மொத்த ரசன். நமக்கு பெருசா தெரியற பிரச்சனை எல்லாம் விண்வெளியில இருந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன புள்ளிதான். நாம இப்போ 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போயிட்டு இருக்கோம். இந்த உயரத்துலதான் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுமார் 90 மினிட்ஸுக்கு ஒருக்கா எர்த்த சுத்திட்டே வருது. அங்க இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் ஒரே நாள்ல பல சன்ரைஸையும் சன்செட்டையும் பாத்திருக்காங்க. ஒரு அமேசிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? நம்ம எர்த் மட்டும் சன்னு சுத்தல, சன்னே மில்கிவே கேலக்சிக்குள்ள ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்பேஸ் டிராவலர்ஸ் தானே? ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளான்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் தான் ஹேபிட்டபிள் சோனா இருக்கு. அது என்ன ஹேபிட்டபிள் சோன் அப்படிதானே கேக்குறீங்க? அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ சரியான டெம்பரேச்சர்ல இருந்தா தானே அதை குடிக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு பிளானட் அதோட ஸ்டார்ல இருந்து சரியான டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் லிக்யூட் வாட்டரா இருக்க முடியும். அதுதான் ஹேபிட்டபிள் சோன். அப்படியே நம்ம பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டா கூட உடனே எல்லாம் கிளம்ப முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு பெரிய சவால் இருக்கு, அதுதான் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ அளக்க கிலோமீட்டர் எல்லாம் போடாது, அதுக்குதான் வருது லைட் இயர். இப்போ இருக்கிற ராக்கெட் டெக்னாலஜி எல்லாம் அங்க போக ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ ஷார்ட்கட்ல போக முடியுமா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுல 2 புள்ளி வச்சுக்கோங்க. நேரா போனா நீளமான பாதை, ஆனா அந்த பேப்பரை 2 மடிச்சு அந்த 2 புள்ளியும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டோம்னா ஒரே செகண்ட்ல டிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். அதே மாதிரிதான் ஸ்பேஸ்ல தூரத்துல இருக்க 2 இடங்களையும் ஒரு ஷார்ட்கட் டனல் மாதிரி இணைக்க முடியும்னா அதுதான் வார்ம் ஹோல். ஆனா இது இன்னும் தியரி மட்டும்தான். இது வரைக்கும் யாரும் வார்ம் ஹோல கண்டுபிடிக்கவும் இல்ல, அதுக்குள்ள போகவும் இல்ல. இப்போ நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? அதுதான் மார்ஸ். ஏன்னா மார்ஸ்ல ஒரு நாள் கிட்டத்தட்ட 24 மணிக்கு 37 நிமிஷம் இருக்கு. சீசன்ஸும் இருக்கு, அதுல ஐஸும் இருக்குதா நிறைய ஆதாரம் கூட இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் ஒரு நாள் மனிதன் மார்ஸ்ல வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா மார்ஸுக்கு போறது வேற, அங்க வாழ்றது வேற. அங்க அட்மாஸ்பியர்ல சுமார் 95% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு, ஆக்சிஜன் கிட்டத்தட்ட இல்ல. அங்க டெம்பரேச்சர் -100°C வரைக்கும் குறையும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத காஸ்மிக் ரேடியேஷன் நேரடியா தாக்கும். அதனால காற்று, தண்ணீர், உணவு, மின்சாரம், ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம தான் உருவாக்கணும். அதுக்குதான் டெராஃபார்மிங்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு பிளானட்டோட சூழ்நிலைய மெதுவா எர்த்து மாதிரி மாற்ற முடியுமான்னு ஆராய்ச்சி. ஆனா மார்ஸ் மட்டும் இல்ல, விஞ்ஞானிகள் யூரோப்பா மற்றும் டைட்டானையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. யூரோப்பாங்கிறது ஜூபிட்டரோட ஒரு மூணு, வெளியே முழுக்க ஐஸ், ஆனா அதுக்கு கீழே பெரிய லிக்யூட் ஓஷன் இருக்கலான்னு நம்புறாங்க. தண்ணீர் இருக்கிற இடத்துல உயிர் இருக்க வாய்ப்பு இருக்கு அதிகம் தானே. அடுத்து டைட்டன், அது சர்டனோட மிகப்பெரிய மூன். அங்க ரிவர்ஸ், லேக்ஸ், ரெயின் எல்லாமே இருக்கு. ஆனா அது தண்ணி இல்ல, லிக்யூட் மீத்தேனோ லிக்யூட் ஈத்தேனோ இருக்கு. அதாவது எர்த்ல வாட்டர் சைக்கிள் இருக்கிற மாதிரி டைட்டன்ல மீத்தேன் சைக்கிள். ஒரு காலத்துல மனுஷன் பறக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம திருப்பியும் மூன் மிஷின் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கோம். இன்று இம்பாசிபிள் நீ தோன்றது எல்லாம் நாளைக்கு சயின்ஸோட ரியாலிட்டியா மாறலாம். ஆனா ஒரு பிளான கண்டுபிடிக்கிறது வேற, அங்க போறது வேற, அங்க வாழ்றது அதையும் விட வேற. ஏன்னா நம்ம உடம்பு எர்த்துக்காகவே உருவான ஒரு அற்புதமான பயாலஜிக்கல் சிஸ்டம். கிராவிட்டி, அட்மாஸ்பியர், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆக்சிஜன், வாட்டர் இதெல்லாம் தான் நம்ம உயிரை காப்பாத்துது. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, டோன்ட் சர்ச் ஒன்லி ஃபார் அனதர் பிளானட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எர்த் ஃபர்ஸ்ட். நம்ம வேற்று கிரகத்தை தேடுறது ஒரு பயணம் மட்டுமல்ல, நம்ம யாரு, நம்ம யூனிவர்ஸ், நம்ம இடம் என்ன, இதெல்லாத்தையும் தேடுற ஒரு முயற்சி. ஒருவேளை நாளைக்கு மார்ஸ்ல மனிதர்கள் வாழலாம், யூரோப்பால உயிரினங்களை கண்டுபிடிக்கலாம், இல்லனா தொலைதூர ஸ்டார்ல இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் கூட கிடைக்கும்.

0: இருக்கலாம், அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனா கேள்வி கேட்கிற மனிதன் இருக்கிற வரைக்கும் அறிவியல் பயணம் நின்று போகாது. அதனாலதான் வேற்று கிரகம் போலாமா இதோட என்னோட பதில், போவோம், கண்டிப்பா போவோம். ஆனா நம்ம எர்த்தை பாதுகாக்கிறதையும் மறக்காம போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் பாதுகாப்பா எர்த்துக்கு திரும்பியாச்சு. சீட் பெல்ட்டை கழத்திடுங்க, ஆனா உங்க ஆர்வத்தை மட்டும் கழத்திடவே கழத்திடாதுங்க. சயின்ஸுக்கு முடிவே கிடையாது.
1: பாசிபிள்னு நினைக்கிற விஷயங்கள் கூட ஃபியூச்சர்ல பாசிபிள் ஆகலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா டைரி அப்படிங்கிற கல்லூரி மாணவி வேற்று கிரகம் போவோமா அப்படிங்கிற தலைப்புல என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா. என்ன மக்களே, இன்னைக்கு காலையில் அலாரம் அடித்தப்போ ஐயோ மறுபடியும் இந்த ஆஃபீஸா, மறுபடியும் இந்த டிராஃபிக்கா, மறுபடியும் இந்த ஸ்கூலா, இந்த பூமியே வேண்டாண்டா சாமி, எனக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிங்க? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. இன்னைக்கு நாம மாசுக்கோ இல்ல நிலவுக்கோ குடி போக போறோம். என் கூட டிராவல் பண்ண நீங்களும் ரெடியா இருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ண பாருங்க மக்களே, சயின்டிஸ்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போய் இறக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போன உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல எடுத்த உடனே ஒரு டீ கடைய போட்டு செவ்வாய் கிரகம் கிளை மாம்பழம் மாரிமுத்து டீ ஸ்டால்னு போர்டு வச்சிருவாங்க. அங்க போய் அண்ணே சக்கர கம்மியா ஒரு இஞ்சி தீ தூ கலா போடுங்கன்னு கேட்போம். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல என்ன சும்மாவா இருப்பாங்க, புது கிரகத்துக்கு குடி போன உடனே அம்மா கேட்பாங்க, ஏண்டா சூர்யா அந்த பக்கத்து வீட்டு ஏலியன் பையன் பாத்தியா, நம்ம பால் காய்ச்சிருக்கோலாம் கூட்டிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. நிஜமாவே நம்ம வேச்சு கிரகத்துக்கு போனா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா? ஜாகிங் போலாம், ஆனா பறப்போம். நிலவுக்கு போனீங்கன்னா ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க சும்மா ஒரு அடி எடுத்து வச்சா அப்படியே 10 அடி உயரத்துக்கு பறப்பீங்க. அங்க போய் பாயும் புலி மாதிரி நல்லா டான்ஸ் ஆடலாம். ஒருவேளை அங்க இருக்கிற ஏலியன்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா நம்ம ஊர்ல எப்படி மச்சி ஒரு டீ சாப்பிடுவோமான்னு கேட்போமோ, அங்க போய் மச்சி அந்த விண்கல் சூப்பு குடிக்கலாமான்னு கேட்கலாம். பூமியில இருக்க ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்ப அவுடேட்டட் ஆயிரும் மக்களே. லைஃப் ஃப்ரம் மாஸ் அப்படின்னு ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல ரீல்ஸ் போட்டா அபியூஸ் சும்மா அள்ளும்ல. ஃபன்ன தாண்டி கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். எலான் மஸ்க் 2050 1 மில்லியன் மனுஷங்களை செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இஸ்ரோ நிலவிலையும் செவ்வாய் கிரகத்திலையும் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கறதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு அதற்கான விடைகளை தேடிட்டு இருக்காங்க. சோ நம்ம வேச்சு கிரகத்துக்கு போறது அப்படிங்கறது 100% கன்ஃபார்ம். ஆனா பாஸ், அங்க போய் ஆக்சிஜன் சிலிண்டரோடையும் ஸ்பேஸ் ஷூட்டோட தான் நம்மளால வாழ முடியும். நம்ம ஊர் பிரியாணி அங்க கிடைக்காது. ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணா டெலிவரி பாய் வர்றதுக்கே 6 மாசம் ஆகும். ஏன்னா பூமியை விட 1 வருஷத்துக்கான நாள் அப்படிங்கறது செவ்வாய் கிரகத்துல மிக மிக அதிகம். இவ்வளவு ஃபன்னா பேசினாலும் மனசுக்கு நெருக்கமான ஒரு உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சைன்னு. அதே மாதிரிதான் நமக்கும். பூமியை விட அந்த செவ்வாய் கிரகம் அழகா இருக்குமோ, நிலா சூப்பரா இருக்குமோன்னு ஒரு ஏக்கம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற அந்த விண்வெளியில இருந்து பார்க்கும் போது நம்ம பூமி மட்டும்தான் ஒரு அழகான நீல நிற வைரம் மாதிரி ஜொலிக்குதான். விஞ்ஞானிகள் எத்தனையோ கிரகங்களை தேடி அலைஞ்சிட்டாங்க. ஆனா நாம சுவாசிக்கிற இந்த சுத்தமான காத்து, தாகம் தீக்கிற தண்ணி, ஓடி ஆடி விளையாட இந்த மண்ணு, இது எதுவுமே வேற எந்த கிரகத்திலயும் இல்ல. பிரபஞ்சத்தோட ஆகச்சிறந்த அதிசயம் நம்ம பூமி மட்டும்தான். வேச்சு கிரகத்துக்கு நாம கண்டிப்பா போவோம். ஆனா அங்க புதுசா ஒரு சொர்க்கத்தை தேடுறதை விட நமக்கு கிடைச்ச இந்த பூமிய ஒரு நரகமா மாத்தாம இன்னும் அழகா இன்னும் பசுமையா வச்சுக்கிறது தான் நாம இந்த உலகத்துக்கு செய்யற ஆகச்சிறந்த கைமாறு. என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? சோ வேச்சு கிரகத்துக்கு டூர் போறதெல்லாம் சூப்பர் ஐடியா தான். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச இந்த அழகான பச்சை பசேல்னு இருக்க பூமிய நம்ம முதல்ல பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? இங்க இருக்கிற குப்பைய அங்க போடாம இந்த பூமிய அழகா வச்சுப்போம். யாரு கூட வேச்சு கிரகம் போகணும்னு இப்பவே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த பூமியையும் அழகாக்கிட்டு அந்த கிரகத்தையும் அழகாக்க கிளம்ப ரெடியா இருங்க.
1: பிரபஞ்சத்தோட ஆக சிறந்த அதிசயமே நம்ம பூமி தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியுடன் நிறைவா கொலிட் அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வீற்று கிரக பயணம் என்று யாத புதிராய் நின்ற விண்வெளி நம்மை அழைக்க, எல்லைகள் அற்ற இந்த பெருவெளியில் நாம் மட்டுமே தனியா என்று கேள்வி எழுகிறது நெஞ்சினில். அறிவியல் என்னும் ஒற்றை சிறகை கொண்டு அண்டத்தின் ஆழத்தை நாம் வெல்வோமா? வேற்று கிரகம் தேடி விண்வெளி பயணம் போவோமா? இன்றுமே மனிதர்களின் சிந்தனைக்கு எல்லைகளே இல்லை. நாம் வாழும் இந்த பூமியை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது? நமக்கான விடை தேடும் பயணம்தான் விண்வெளி ஆராய்ச்சி. வேற்று கிரகம் போவோமா என்ற இந்த ஒற்றை கேள்வி அறிவியலின் அடுத்த பரிணாமமாக நம்மை நோக்கி நிற்கிறது. விண்கலங்கள் மூலம் கோள்களை ஆராயும் நாசா மற்றும் நம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ போன்ற அமைப்புகள் பிரபஞ்சத்தில் உயிர்வாழ்வுக்கான சாத்தியக்கூறுகளை தேடிக்கொண்டே இருக்கின்றன. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழனின் சில நிலவுகளில் உயிரினங்கள் இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். பூமிக்கு வெளியே வேறு இடங்களில்

0: மனிதர்கள் வாழ முடியும் என்ற நிலை வந்தால் அது பூமியின் சுமையை குறைக்கும். நிலவு பயணம் மற்றும் செவ்வாய் கிரக குடியேற்றங்கள் குறித்த ஆராய்ச்சிகள் இப்போது வெறும் கனவு மட்டுமல்ல, அவை எதிர்கால நிஜம். புதிய கிரகங்களை அடைவது என்பது மனிதனை எல்லைகளை விரிவுபடுத்துவதாகும். பிரபஞ்சத்தில் நாம் மட்டுமே இருக்கிறோமா என்ற கேள்வி இதுவரை நேரடி பதில் கிடைக்கவில்லை. ஆனால் நம்மை போன்றே பல நட்சத்திர மண்டலங்களில் உயிரினங்கள் அல்லது மேம்பட்ட நாகரிகங்கள் இருப்பதற்கான சமிஞ்சைகளை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஒரு நாள் நாம் வேற்று கிரக மனிதர்களை சந்திக்கும் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள் வெகு தொலைவில் இல்லை. அதே வேளையில் வேற்று கிரகங்களை நோக்கி பயணம் என்பது நம் பூமிக்கான பொறுப்பை மறக்க செய்வதல்ல. வேற்று கிரகங்களை வெல்வோம், ஆனால் இந்த தாய் பூமியை பாதுகாப்போம். தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் போது இயற்கை சமநிலையை காப்பது நம் கடமை. புயலின கிளம்பிடும் மனிதனின் தேடலுக்கு விண்வெளியின் விடை தரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. வேற்று கிரகமும் நமதாகும் நாள் வரும். அறிவியல் சிந்தனைக்கு என்றும் அழிவில்லை. வானம் தொடுவோம், வசமாக்குவோம் இந்த பிரபஞ்சத்தை. அறிவியலின் கரம் பற்றி புதிய உலகங்களை நோக்கிய மனிதனின் குலத்தின் பயணம் தொடரட்டும்.
1: விண்வெளியில நாம விடை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: பிரபஞ்சத்தோட ஆக சிறந்த அதிசயமே நம்ம பூமி தான் அப்படின்னும், இப்ப நம்ம இம்பாசிபிள் நினைக்கிற விஷயங்கள் ஃபியூச்சர்ல பாசிபிள் ஆகலாம் அப்படின்னும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள்.

0: பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
9: போகுது
10: மணி 6 இல்லப்பா, 7 எந்திரி ஆத்தா காபி கொண்டு
11: வந்திருக்கேன். விக்கெட் கீப்பரே வேஸ்ட், பேசாம கேட் கீப்பரா போயிரலாம். போச்சுரா போச்சுரா, லட்டு மாதிரி வந்த கேட்ச் போச்சுரா.
10: டேய் எந்திரிங்கடா, காபி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
12: பறக்கும் பந்து பறக்கும், இது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், இது சிரித்தோடி வரும் மாது. என்ன மீனாச்சி, பெட்ரூம்க்குள்ள என்ன திருப்பள்ளி அடிச்சா பாடிக்கிட்டு இருக்க?
9: போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்காங்கன்னா கேக்குறாங்களா? நீங்க எங்கிட்டு நின்னீங்க, அவன் பந்த அந்த பக்கம் போருக்கு அனுப்பிச்சுட்டேன்.
10: கேட்டீங்களா? நானும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பி குடிங்கடான்னு எழுப்பிக்கிட்டே இருக்கேன். அவங்க வாட்டுக்கு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க, கண்ணை மூடிக்கிட்டேன்.
11: இந்தா வரேன் இந்தா வரேன். வாளி தண்ணியை அப்படியே மூஞ்சில ஊத்துனா மூடு நகர்னு தானா திறந்துட்டு போகுது.
10: அதான் சரி, ஊத்துங்க ஊத்துங்க, அப்பதான் எந்திரிப்பாங்க.
11: விறுவிறுப்பா போறது இந்த மலைக்கு பிடிக்காதே. சல சலன்னு பெஞ்சு ஆட்டத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருமே.
9: போச்சு, மழை காரணமா ஆட்டம் ரத்து. சரியா போச்சு, இனி எங்க விளையாட போறாங்க? பேசாம வீட்டுக்கு கிளம்ப
11: வேண்டியதாச்சு. அங்க கிடக்குற அந்த தலகாணி எடு, நல்லா ரெண்டு பேர் மூஞ்சியில வச்சு நல்லா துவைச்சு எடுத்து போடுறேன்.
13: ஐயோ அத்தா, தடியடி தடியடி, பார்வையாளர்கள் மீது தடியடி தடியடி.
10: பாத்தீங்களா, இம்புட்டு அடிச்சு கண்ணை திறக்கிறாங்களா பாருங்க.
11: என்னது தடி அடியா? டே தடி மாடுகளா, இப்ப எந்திரிக்கிறீங்களா இல்ல சமய கூட்டுக்குள்ள புகுந்து கரண்டிய காய வச்சு ரெண்டு இழுப்பு இழுத்து விட்டுறவா?
9: அப்பா ஆத்தா, அத என்னாச்சு? ஏன் இப்படி கிரிக்கெட் கிரவுண்ட்ல மழை பெஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் இப்படி தோவமா நிக்கிறீங்க?
13: மாமா, அக்கா, இப்ப நான் எங்க இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எப்ப டர்பன் வந்தீங்க?
10: ஏங்க இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்னங்க ஆச்சு? என்ன சொல்லிக்கிட்டு உளறாங்க?
9: என்னது உளறமா? அப்ப நான் கண்டது மேட்ச் இல்லையா, கனவா?
13: அப்ப நான் டர்பன் விளையாட்டு மைதானத்துல வெள்ளக்காரிகளுக்கு மத்தியில உட்காந்து மேட்ச் பாக்கலையா? எல்லாமே கனவா?
11: நல்ல வெள்ளனா 4 மணிக்கே எழுப்பி பின்னாடி மாட்டு தொழுவத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாணியெல்லாம் விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு மெத்த தலகாணி பேனு காத்தாடின்னு கொடுத்தா அதான் கிரிக்கெட் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க.
13: சாணி எல்லாம் சொன்ன பத்த நாங்க சும்மா வார்ப்போம், அங்கேயும் சாணியில கிரிக்கெட் பால் செஞ்சு எரிஞ்சு விளையாடுவோமே.
14: ஆடாத ஆடாத கம்மங்கருத, அதுக்காகவா பயந்த சிட்டுக்குருவி அப்படின்னு சொன்னானா. மீனாட்சி மீனாட்சி,
10: வாங்க பாக்கியத்தம்மா. என்ன இது, என்னைக்கு இல்லாத திருநாளா புதுவிதமா வந்திருக்கீங்க? தலையில தொப்பி, கையில தண்ணி பாட்டில்.
11: அதனமோ 4-6 எழுதியிருக்கிற அட்டைகள்லாம் கூட கொண்டு வந்திருக்கீங்க.
10: என்னங்க பாக்கியத்தம்மா, ஏதாவது சினிமா கினிமாவில நடிக்க போறீங்களா?
14: சினிமாவும் நடிப்பு மட்டும் தானே இருக்கு நம்ம திறமைய காட்டுறதுக்கு? இந்த உலகத்துல வேற எத்தனையோ இருக்கு மீனாட்சி.
9: சபாஸ் பண்ணமலே, கையில பேட்டு ஒண்ணுதான் பாக்கி, பேசாம நம்ம டீம்ல சேர்ந்துடலாம்.
13: பாக்கியத்தம்மா, கையில பேட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீடுகள்ல இந்த களிகின்றதுக்கு மத்து இருக்கும்ல, அது இருந்தா கூட போதும், எங்க டீம்ல நாங்க கேப்டன் ஆக்கிறோம்.

0: உங்களை.
1: ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே.
2: அதா ரொம்ப சிம்பிள், கிரிக்கெட் நடக்குது.
0: கிரிக்கெட்டா? பாக்கியம், நீங்களுமா?
3: ஆமா, நானும் தான். ஊரோட ஓடுனா தான் உட்காந்து இடத்துல சாப்பிடலாம் பாகவதர.
1: அது சரி. டேய், நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா அப்படி தூங்குறப்ப உளறினீங்க?
0: அவங்க எங்க உளறினாங்க? அவன் ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தான், இவன் ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தான்.
1: என்னது, தூங்குறப்ப எப்படிங்க மேட்ச் பார்க்க முடியும்?

0: தூங்குறப்ப எப்படிங்க மேட்ச் பார்க்க முடியும்?
1: ஓ முடியுமே, தூங்குறப்ப மேட்ச் பார்த்தாதான் விளையாடுறவங்க நம்ம இஷ்டப்படி விளையாடுவாங்க.
2: அதா கனவுல மேட்ச் பாக்குற சுகமே தனி.
3: அது சரி பாக்கியம், நான் கேட்டதுக்கு பதிலே காணாமே, தலையில என்ன தொப்பி, கையில என்ன தண்ணி பாட்டிலு,
0: எல்லாம் மேட்ச் பாக்கதான் பாக்கவதுற.
1: மேட்ச் பாக்கவா? என்ன பழமொழி, நீங்க எங்க மேட்ச் பாக்க போறீங்க? தென்னாப்பிரிக்கா போயா இல்ல கென்யா போயா?
0: எனக்கு தென்னாப்பிரிக்காவும் தெரியாது, வட அமெரிக்காவும் தெரியாது. நம்ம தெருவு பள்ளிக்கூடத்து மைதானத்துல ஏதோ கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன்.
4: நம்ம பள்ளிக்கூடத்து மைதானத்திலயா? பரவாயில்லையே, யார் யார் ஆடுறாங்க பாக்கியத்தம்மா? இந்தியாவும் பாகிஸ்தானுமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நம்ம சிறுநாயக்கம்பட்டி டீமும் சிலுக்குவார்பட்டி டீமும் மோத போகுது.
2: பலே பலே, உலகத்திலேயே மிகப்பெரிய டீமுக மோத போறத பாக்க போறீங்களா?
0: பாரு சக்கரபாண்டி, கிண்டல் எல்லாம் பண்ணாத, நீங்க எல்லாம் பெரிய பெரிய டீமுங்க விளையாடுறத பாப்பீங்க, நமக்கு என்ன அப்படியா? ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்டை,
1: பழமொழிக்கேத்த பருப்புருண்டை.
0: ஆறுமுக பாண்டி, இந்த சிலுக்குவார்பட்டி டீம்லயும் இந்த சிறுநாயக்கம்பட்டி டீம்லயும் யார் யார் விளையாட போடுறாங்க தெரியுமா?
2: ஓ தெரியுமே, கவாஸ்கரும் கவிதம் தானே?
0: இல்லப்பா, அந்தந்த ஊரு பள்ளிக்கூடத்து பசங்க விளையாட போறாங்க. விளையாட்டு பிள்ளைக்கு மண்ணு மேல ஆசைங்கிற மாதிரி.
3: அது சரி, பள்ளிக்கூடத்து பசங்க விளையாட்ட பாக்குறதுக்கு சாதாரணமா போனா பத்தாதா? தலையில தொப்பி, கையில தண்ணி பாட்டிலு,
0: இதெல்லாம் இல்லாம கூட போகலாம் பாகவதரே. அப்புறம் ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்காது, விழுகிற பிள்ளைக்கு அருகாமணி அண்டை கொடுத்த மாதிரி இருக்கும்.
1: பலே பலே பலே பலே, இப்படி கெட்ட போட போனா, அட நம்மளை பாக்குறதுக்கு அழகானவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு பசங்க உற்சாகமா விளையாடுவாங்களாக்கு.
4: இருந்தாலும் பாக்கியத்தம்மா, இந்த கெட்டப் கொஞ்சம் ஓவர் தான்.
0: அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும்னு பழமொழி மீனாச்சு. நாம எப்படி இருந்தாலும் செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமே மகிழ்ச்சியா மாத்திக்கணும். கோயிலுக்கு போனா பட்டு கட்டணும், சினிமாவுக்கு போனா சிலுக்கு கட்டணும், கிரிக்கெட்டுக்கு போனா தலையில தொப்பி போடணும், அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும்.
3: பாக்கியம், அது என்ன கையில நாலு ஆறுன்னு அட்டையில எழுதி வச்சிருக்கீங்க? கிரிக்கெட் விளையாடுற பசங்களுக்கு அப்பப்போ ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுப்பீங்களா?
1: என்ன மாமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா?
2: டேய் மாப்ளா, அப்பே முன்ன டிவில கிரிக்கெட் பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தான் டிவிக்கு ரெண்டு எழுத்தா மூணு எழுத்தாங்கிற தெரியாதே.
1: சரியான வெள்ளெழுத்துரா அவரு.
4: ஏங்க, நீங்க டிவில பாத்தது இல்லையா? அடிக்கிறவன் சிக்ஸ் அடிச்சா ஆறுங்கிற அட்டையை எல்லாரும் காமிப்பாங்கல்ல,
0: போர் அடிச்சா நாலுங்கிற அட்டையை காமிப்பாங்களே.
3: ஆறு நாலு காமிக்கிறதுக்கு தான் அம்பையர் இருக்காருல்ல.
4: தலையில தொப்பி, தண்ணி பாட்டில் எல்லாம் சரி, அதென்ன இன்னொரு கையில?
1: ஓ அதுவா? அப்படியே பள்ளிக்கூடத்து மைதானத்துல கிரிக்கெட் பாத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற கோயில்ல நடக்கிற பஜனையிலையும் கலந்துக்குவாங்க போல இருக்கு.
2: பழமொழி, அது என்ன வட்டமா?
3: அதானே, இது என்ன பாக்கியம், நம்ம பஜனைகள்ல வாசிக்கிற கஞ்சிராவை எடுத்துட்டு போறீங்க?
0: எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் பாகவதர. ஆட்டக்காரனுக்கு ஏத்த கொட்டுக்காரன், கொட்டுக்காரனுக்கு ஏத்த ஆட்டக்காரன்னு பழமொழி இருக்குல்ல.
2: பாக்கியத்தம்மா, இப்ப இந்த தொழில் வர ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: சங்கரபாண்டி, மேட்ச்ல ஒருத்தர் சிக்ஸர் அடிச்சுட்டாருன்னு வச்சுக்க, அப்ப பாத்துட்டு இருக்க நாம எல்லாம் என்ன செய்வோம்?
1: என்ன செய்வோம்? சிக்ஸர் சிக்ஸர் அப்படின்னு தொண்டை தண்ணி வத்த கத்துவோம், கத்தி முடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிருவோம்.
0: சில பேர் அப்படி செய்வாங்க, இன்னும் சில பேர்
2: சில பேர் கொட்டை அடிச்சு கும்மாளம் போடுவாங்க.
0: அதான் அதான், எங்க மேட்ச்ல பசங்க சிக்ஸர் அடிச்சாங்கன்னு வச்சுக்க, உடனே டமார் டமார்னு கஞ்சிராவை தட்டி ஒரு ஆட்டம் போடுவேன்.
3: பழைய பழமொழி பழைய, எல்லாம் இந்த டிவி வந்து உங்களை இந்த பாடுபடுத்தி இருக்கு.
0: ஏன், ரேடியோவிலும் கொட்டடிச்சா அந்த சத்தம் கேட்க தானே தெரியுது.
1: மாமா ஒரு ரெக்வஸ்ட்.
3: என்ன ரெக்வஸ்ட்? காலை சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிருச்சா?
1: இல்லைங்க மாமா, நம்ம வீட்டு சாப்பாடு நம்மளை விட்டு எங்க போயிட போகுது? வாங்க, நீங்க ஒரு 250 ரூபா பணம் கொடுங்க மாமா.
4: 250 ரூபாயா? இங்கன இருக்கிற பள்ளிக்கூட மைதானத்துக்கு போய் மேட்ச் பார்க்க 250 ரூபாயா? ஏங்க பாக்கியத்தம்மா, இதுக்கு டிக்கெட் ஏதாவது உண்டா?
2: டிக்கெட்டா? விளையாட போறதுனா அரை டிக்கெட், இதை பாக்கிறதுக்கு ஏன் கேட்க போறேன் டிக்கெட்டு?
3: அப்புறம் எதுக்கு 250 ரூபா?
1: மாமா, நம்ம வீட்டுல இருக்கிற கிரிக்கெட் பேட் உடஞ்சு போயிருக்குல்ல, 250 ரூபா கொடுத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு
3: வாங்கி என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள?
1: நம்ம தெரு பசங்களோட விளையாடத்தேன்.
0: சட்டை புட்டு கொடுத்து விடுங்க பாகவதர. ஆட்டம் போட்ட வீட்டுக்கு விட்டம் ஒரு கேடான்னு சொல்லுவாங்க. தெருவுல விளையாடத்தானே நம்ம ஆறுமுக பாண்டி கேக்குது.
3: பாக்கியத்தம்மா, இவங்க ரெண்டு பேர் தான் முட்டாளுக, மன்னிச்சிடலாம். நீங்களுமா?
4: ஏங்க, நீங்க கூட அடிக்கடி யாரோ ஒரு அறிஞன் சொன்னதா சொல்லுவீங்களே, 12 முட்டாளுக விளையாட 12,000 முட்டாளுக பாக்குறாங்கன்னு.
2: என்னது 12 முட்டாளு 12,000 முட்டாளா? யாராவது விளையாட தெரியாதவங்க?
3: அமைதியா கத்துறா, இந்த உலகத்துல எந்த விளையாட்டுமே மோசமான விளையாட்டு கிடையாது, தெரியுமா?
1: நம்ம குண்டு விளையாட்டு கூட நல்ல விளையாட்டு தான், ஏழைங்க விளையாட்டு.
3: ஆனா இந்த கிரிக்கெட் விளையாடுற போது மட்டும் ஏன் எல்லாரும் உணர்ச்சி வசப்படுறீங்க? அதுதான் ஏன்னு கேக்குறேன்
0: பாகவதரே. என்ன இப்படி உப்பு புளி இல்லாத ரசம் மாதிரி ரொம்ப சாதாரணமா கேட்டீங்க? டிவில நீங்க கிரிக்கெட்

0: பார்த்தது இல்லையா, இந்தியா விளையாடுற போதெல்லாம் இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும்னு டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்த இந்தியாவே ஆவலா பிரார்த்தனை பண்ணுதே.
1: அது மூலமா ஒரு ஒற்றுமை உணர்ச்சி உண்டாகுதே.
2: இது ஒண்ணே போதுமே கிரிக்கெட்டோட அருமையை உணர்றதுக்கு.
3: அதெல்லாம் சரி, பல தெருவுகள்ல நானும் பாக்குறேன், டிவியில மேட்ச் போட்ட உடனே ஒவ்வொரு பசங்களும் மேட்ச பாக்காம பேட்டும் கையும வெளியில கிளம்பிடுறீங்களே ஏன்?
2: அக்கா அதெல்லாம் தொழில் ரகசியம். அக்கா இப்ப தியேட்டர்ல புரூஸ் லீ படம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் முழுசும் எங்களை மாதிரி பசங்கள்லாம் கராத்தே கிளாஸ்ல தான் இருப்போம்.
4: அடுத்த வாரம்
1: அடுத்த வாரம் வேற ஏதாவது படத்தை பார்த்து போட்டு அது மாதிரி இருப்போம்.
2: மாமா டிவி மேட்ச்ல சேவக்கோட ஒரு டிரைவ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதை உடனே பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது தான் பேட்டு. பேட்டையும் மாலையை எடுத்துட்டு நாங்க வெளியில கிளம்பிடுவோம்ல.
3: வெளியில கிளம்பி தெருவுக்கு போய் சிக்ஸ் அடிக்கிறோம்னு சொல்லி ஜன்னல் கண்ணாடிகளை உடைப்பீங்க.
4: அது மட்டுமா, அன்னைக்கு ஒரு தெருவுல பார்த்தேன், அதிகமா காரும் ஸ்கூட்டரும் போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கு, அதையெல்லாம் சட்டை பண்ணாம நடு ரோட்ல ஸ்டம்ப்னு சொல்லி ஒரு கல்ல தூக்கி வச்சுட்டு பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
0: அதாடி ரன் எடுக்கிற ஆசையில ஏதாவது ஸ்கூட்டர்ல கார்ல சிக்கிக்கிட்ட என்ன ஆகுறது?
1: அந்த மாதிரி ஓடுறதுதான் ஒரு த்ரில்லே இருக்கு பழமொழி.
3: த்ரில்ல அப்படியே காலு கை போனா தெரியும்.
4: விளையாடுறதுல தப்பு இல்ல, பாதுகாப்பான இடத்துல விளையாடணும், பாதுகாப்பான இடத்துல பழகணும், இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாம கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
2: சரிங்க மாமா, மெசேஜ் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே இனிமே பாதுகாப்பான இடத்துல விளையாடுறோம், 250 ரூபாய் வெட்டுங்க பேட்டு வாங்க.
0: பாதுகாப்பான இடமா? ஆமா, அது எந்த இடம் அறிமுக பாண்டி?
2: எங்க வீட்டுல இருக்கிற ஹால் தான்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவளையப்பன்.
6: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க, பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
7: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
6: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
7: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
6: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
8: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
10: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: நாகர்கோவில்
1: அனைத்து
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: Consciously, super speciality hospital.

0: ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாம்பே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பேன் நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல்

சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம், போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள், லங்கூர் சிறுகதை தொகுப்பு 1, வெளிவராமலும் போகக்கூடிய குவர்டி கீபோர்டிலிருந்து கவிதை தொகுப்பு 1 என இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார். முடிவிலி பதிப்பகம் 1 நடத்தி வருகிறார். உலக சினிமா ஆர்வலர், அட்டை பட வடிவமைப்பாளர் என பன்முக திறமை உள்ளவர். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, எப்படி நீங்க வாசிப்பு உலகத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா, ஹானஸ்டா சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 2003 ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எனக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த சிவியர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி நான் வீட்டுக்குள்ளே முடங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கேருந்து தொடங்கினதான் என்னோட வாசிப்பும் எழுத்தும்.
1: ஐயா, இப்ப நீங்க வாசிப்பு எழுத்து ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர், வாரமலர்ல வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்ல துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.
2: ஆரம்ப காலங்கள்ல அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வாசிப்பு தடைபட்டுச்சு. இந்த காலகட்டங்கள்ல தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தீவிரமானுச்சு.
1: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல முடிவு பண்றீங்க அப்படிங்கறத சொல்லலாமா?
2: பெரும்பாலும் என்னோட கதைகள் வந்து என்னோட கனவுல இருந்து உருவாகுறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளா எடுத்துக்கிறது பழக்கமா வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள், சில சித்திரங்கள் மூலமா கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில பாத்தீங்கன்னா, அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில தேர்வு எழுதிட்டு இருப்பாரு. மத்த பசங்க எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவர் எழுத முயற்சி பண்ணுவாரு, இவரால் எழுதவே முடியாது. பேர்க்கும், பேனா கையில இருந்து கீழே விழும். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாம தடை பண்றதா அவர் நினைப்பாரு. இந்த நேரத்துல வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்துல நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிருவாரு. இந்த முழிச்சிடறாருல அவர் தான் நான். இதை நான் வந்து கதையா எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதை.

0: கதையா நான் எழுதினேன்.
1: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமா பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல, அப்பா இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது முக்கியமா நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க இப்படி ஒவ்வொரு கதைக்கும் தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
0: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறது தான் பெரிய சவாலா இருந்திருக்கு எனக்கு. சில நேரங்கள்ல வந்து இந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிட்டு இருந்திருக்கு, அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்கள்ல. தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு. சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்.
1: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படின்னு அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமெல்லாம் நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனா உங்களுக்கு உரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்களன்கள் கிடைக்குது? முக்கியமா இந்த லங்கூர், அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்லாம் நினைக்க தோணுது. எப்படி வித்தியாசமான கதைக்களன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: கனவுலேருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்லை, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மாசமாவது ஆகும். அந்த மெனக்கெடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான்
1: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை பிடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க.

0: உங்களுக்கு பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச, என்னை எழுத தூண்டுற ஒரு எழுத்தாளரை நான் சொல்லணும்னா ஹாருஹி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்போ வந்து எழுத முடியாம தடைபட்டு நிக்கிறேனோ அவரோட எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
1: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதுல நான் பாக்குறேன். இதுக்கு நாம எல்லாருமே காரணமா இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு நோக்கி இளைஞர்களை நாம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
0: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் எங்கேயாவது சொல்லிருப்பீங்களா அப்படின்னு பாக்குறேன். எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால அந்த நாயகியும் அவங்களோட காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்றீங்க. அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்கள்லையும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதான் உங்களுடைய எழுத்து ஸ்டைலா?
1: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும்னா வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து ஸ்டைல் குறித்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து ஸ்டைல்ங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சூழல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியம நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி

0: மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க, அதெல்லாம் எப்படிங்க?
1: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம் பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் என் மீது பாய்வோர்கள் யார்

நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம், நாளென்ன பொழுதென்ன

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்கள்.
1: லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதைய எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாப்டி. அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்விக்கு கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு.

0: சாப்பிட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு, வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லயே பதில் சொன்னா. ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்தா அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்ப அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் நான் கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி எழுதினேன்.
0: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டில் ஏறுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு யார் இருக்கா. அங்கே முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ளே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஆனால் ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல. அவங்க வீட்டில் அவங்க அப்பா எங்கே உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையல இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போகிறான், எப்பெல்லாம் போகிறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டில் அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ணும் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவை, அப்போ பக்கத்து வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்க படிக்க காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
1: கண்டிப்பா அந்த முயற்சி இருக்கு. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணமாவே பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்கிரிப்டா எழுதி பார்த்ததுதான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள். இது ஒரு சினாப்சிஸா எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட பேஸ்புக்ல ஒரு மெசேஜா அனுப்புனேன். அது அந்த சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிடுறேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படியே விட்டுட்டு நாவலா எழுதுவோம்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேர்ல நாவலா எழுதி அப்படியே இலக்கிய எழுத்துல தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.

0: அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானைங்கிற சிறுகதையில் இருக்கக்கூடிய வெண்பா, எப்படி அழகழகான பேர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல, இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல், கொல்ல பிரியம் இருக்கும். யானைன்னா இன்னும் கொல்ல பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா, எப்படி அந்த பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. விரித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டுல நடக்கிற கதையா தான் இதை எழுதணும்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடைதான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயா இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராட்டுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல, அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவுகோலா அதை வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தாரு முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்ல தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்ப ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாரு. மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, நான் என்னோட லங்கூர் தொகுப்ப எழுதி முடிக்கிற நேரம் அது, இது எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அதை அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு பார்த்தாரு. அப்படியே எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னமும்.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் லங்கூர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம்.
1: SMG 615 எஃப் என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள். பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு 3 குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய 7 காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர் அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணலாம், நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
2: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
1: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை, நாவல், அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல. வெளிவராமலும் போகக்கூடிய குவட்டி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க, அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
2: அந்த குவட்டி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணு இல்ல, நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லே அவுட் தான் அது. அது வந்து லத்தீன் அமெரிக்கன் லே அவுட்னு வச்சுங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 இருந்து நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பு வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவட்டிக்கு.

0: கோடியில் இருந்துட்டு அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
1: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க?
0: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது, அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள், அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது

0: கோடியில் இருந்துன்ற அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
1: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, எப்படி சமாளிச்சீங்க?
0: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது. அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒன்னு கேட்டா வாங்கியாந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
1: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
0: மொழிபெயர்ப்புகள் நிறைய படிப்பேன். அந்த வகையில எனக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எதிர் வெளியீட்டுல கிடைக்குது. அனுஷ் நண்பர் அவர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன்னா 2 நாள்ல அனுப்பி விட்டுவார். எனக்கு
1: கவிதையை சொல்லுங்க. வெளிவராமலும் போகக்கூடிய கொட்டி கீபோர்டிலிருந்து
0: தன்னை வரைய சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சாய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டால் முனியம்மா. என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்திற்கு ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவிடன் ஓடி வந்தவள் என் தலையை அணைத்துக் கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தை தான்.

0: ஐயா, இப்போ நீங்கள் முழுக்க எழுத்து வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன், உலக சினிமாக்கள் கொஞ்சம் பார்க்கறது. இந்த செழியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது விகடனில் தொடராக கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த காலகட்டங்களில் யூடியூப்பில் கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்கில் அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறையா வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பார்க்கறது தான் முழு நேரமாக பொழுதுபோக்கு.
0: ஐயா, இப்போ அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துலே விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: நான் இப்போ எழுத்துல இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளையாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளையாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்க தான் நினைப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விளையாட்டை பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
1: காலைல எழுந்தோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கறதுல அது ஒரு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க நம்ம கையில. இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வா இருக்க நேரங்கள்ல கூட அது கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அந்த வகையில வானொலி வந்து நண்பன்னு கூட சொல்லலாம்.
0: ஐயா, இப்ப முடிவெளி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்துல சொல்லுவாரு, தெரிஞ்சே ஏண்டா கிணத்துக்குள்ள விழுகுற அப்படின்னு தான் சொல்லுவாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குனீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
1: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பிச்சேன். ஆனா பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான். அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணதுதான்.
0: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்க வந்து அது ஒரு சுற்றுல விட்டுட்டீங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
1: ஆமா, அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாம ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது, அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவர். அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சிது. ரொம்ப சிறந்த நண்பர் அவர். சிறுகதைகள் குறித்து பேசிட்டு இருக்கப்ப வித்தைக்காரியின் சாகசம் வர்ணம் மாதிரி அவருமே அதே ஜானர்ல ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னாரு.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவர், என்னை வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறைய பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்யறது அவர் தான். குறிப்பாக புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவார். புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டா உடனே சொல்லுவார். நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம் அவர்.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தாரு, அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து.

0: இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்.
1: அண்ணன் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா அந்த வித்தைக்காரியின் சாகசம் வர்ணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லயே அந்த கதையை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாசமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டு தரேன், உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
0: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
1: உயிரெழுத்துல தான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிகேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீர் செந்திலனுக்கும் தான் பண்ணியிருந்தேன்.
0: ஐயா, இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: திரை எழுத்து தான், ஆனா அது கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்.
0: சிறப்புங்க, உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.
1: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லக்ஷ்மி சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 11:54 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கவிருக்கும் பாடல் ஹாய் நானா திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்தது.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கழுத்து வலி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கழுத்து வலி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரைசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே எது முதிர்ச்சி பெண்களுக்கான நிரலை, 1:55 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் வாராய்த்தோழி நன்றி உணர்வு நேரலை நிகழ்ச்சி, மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரைசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்.

வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5-2 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். இருபத்தி 5 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும், தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் மாப்பிள்ளை எனும் தலைப்பில் மேல ஆசாரிப்பள்ளம் ஏ உபால் ராஜ் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை. 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் எது முதிர்ச்சி பற்றி தோழிகள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2900 மற்றும் 2907222. இதற்கான முன் இணைப்பெண் 0465 மற்றும் ஒரு அலைபேசி 8 9 0 3 2 5 7 0 3 9.

என்னை சுமந்தாய், என் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்ற கனவுகளை சுமந்தாய், கண்ணீர் சிந்தினாய், எனக்காக உழைத்து வியர்வை சிந்தினாய், என் வெற்றிகளின் காரணம் நீதான் அம்மா. கேட்கவிருக்கும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 12:15. நீர்கள் கீட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நினைக்காமல் இல்லை உன்னை, மறக்கவும் இயலவில்லை உன்னை, நித்தம் நித்தம் உன் நினைவுகளில். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

எத்தனை பேரையோ சந்தித்தேன், ஆனால் உன்னை கண்ட பின்னரே சிந்தித்தேன். உன் எண்ணங்களின் தாக்கம் என்னுள் அத்தனை. அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக வி. குமார் இசையில், பி. சுஷீலா, பி. பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பழம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நீர்கள் குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் கீற்று ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. என் உள்ளத்தில் உதிரா மலராய் நீ இருப்பாய், உன் நினைவுகள் என்றென்றும் என்னுள்ளே இருக்கும். கேட்கலாம் பி. சுஷீலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், இதய கமலம் திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

மழலையின் சிரிப்பில் மயங்காதவர் உண்டோ? மழலையின் மொழியை ரசிக்காதவர் உண்டோ? கேட்டிருக்கும் பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக ஆர். சுதர்சனம் இசையில் பி. சுஷீலா, டி. எம். சவுந்தரராஜன் பாடியது.

0: சின்ன சிரிப்புகள், புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

இமை மூட மறுக்கின்றன என் விழிகள், உன்னை கண்டதும் நீ கலைந்து விடுவாயோ என்றாயத்தில். அன்னி இல்லம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம் ஒரு பாடல்.

இடம்பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு

0: அமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம்

0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு. 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் ஃபீஸ் கட்டிட்டேன். 1 இயர் ஃபீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலியமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நலமாய் வாழ்வோம். கழுத்து வலி குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
3: இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கழுத்து வலி பற்றி. தி மோஸ்ட் காமன்லி இந்த ஐடி பீப்புள்ஸுக்கு, பின்ன இந்த குனிஞ்சு நின்று ஃபோன் பார்க்குறவங்களுக்கு, பின்ன ஒரு எதுவும் இல்லாமல் வெயிட் எடுக்கிறவங்களுக்கு, பின்ன தூங்கும்போது கரெக்டான பொசிஷனில் வச்சு தூங்காமல் இருக்கும்போது, இப்படிலாம் பண்ணுறதுனால தான் மெயினாக இந்த கழுத்து வலி வருது. இது கழுத்து வலின்னு சொல்லும்போது சிலவங்களுக்கு இந்த கழுத்துலேருந்து கைக்கு ஒரு மாதிரி ரேடியேட்டிங் பெயின் மாதிரி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு இந்த கழுத்து திருப்பவே முடியாத மாதிரி ஒரு தரிப்பு, அந்த மாதிரி பிரச்சனை, கழுத்துலேருந்து கைக்கு ஒரு தரிப்பு, இல்லை கழுத்துலேருந்து இந்த மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி பெயின் போகிற மாதிரி, இல்லை தலை சுத்து, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கழுத்து வலி இருக்கும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர் ரீஜனில் ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஸ்வெல்லிங் குறையும் போது நிறைய பேருக்கு இந்த கையில் இறங்குற இந்த ரேடியேட்டிங் பெயின், இல்லை தரிப்பு, அதெல்லாம் குறையலாம். பின்ன இந்த ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் இந்த ரொம்ப நேரம் குனிஞ்சு நின்று இந்த சிஸ்டம்

0: பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபோனு இல்லாட்டி இந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பொசிஷன் ஒரு ஹை லெவலில் வைக்கிறது, இந்த கண்டினியூஸாக ரொம்ப நேரம் உட்காரும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் இல்லாட்டி 1 ஹவர் ஒன்ஸ் எந்திரிச்சு நின்று கொஞ்சம் ஒர்க் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பின்ன ஸ்ட்ரெஸ்ஸுனாலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ அதுக்கு மீன்ஸ் அதோட ரெமெடிஸ் நம்ம தேடுறது தான் நல்லது. பின்ன வீட்டில் நமக்கு இந்த கழுத்து வலி வரும்போது இந்த நொச்சியில் போட்டு கொதிக்க வச்சு இல்லாட்டி கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஒத்தளம் கொடுக்கலாம், இல்லை சுக்கு கடுகு கரிஞ்சீரகம் இது போன சாதனங்கள்லாம் நம்ம பொடிச்சு மீன்ஸ் அரிசி கழுவுன தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 10 மாதிரி போடுறது, இந்த கழுத்துக்கும் இந்த ஷோல்டர்ஸுக்கும் ஒரு 10 மாதிரி போடுறதுக்கு இந்த ஸ்வெல்லிங் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மீன்ஸ் அதே மாதிரி இந்த கைக்கு இறங்குற பெயினும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மீன்ஸ் இதெல்லாம் கண்டினியூஸாக ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இந்த தலை சுத்து இந்த தேய்மானம் கழுத்து தேய்மானம்லாம் இருந்துச்சுன்னா தலை சுத்து மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா மீன்ஸ் உங்களுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய தீர்வு இருக்குது, இதுக்கு மீன்ஸ் நிறைய எண்ணெய்கள் இருக்குது, இந்த கொட்டஞ்சுக்காதி தைலம் முறிவெண்ணு சொல்கிற நிறைய எண்ணெய்கள் இருக்குது, இந்த மாதிரி பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிம்டம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அனுசரித்து ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எடுக்கலாம்.
1: கழுத்து வலி குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர்கள்.

0: ஒரு புன்னகையாய்,
1: இதழ் ஒரு புன்னகையாய்,
0: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா? ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்?

நம்ம ஊர்லலாம் வந்து காய்கறிகள் பார்த்தோம்னா 1 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ, ஏன் 1 கிலோக்கு மேலே கூட நம்ம அப்படியே வளர்ந்து வர்றதை பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் 62 கிலோ இல்லைன்னா 60 கிலோக்கு மேலே, அதுக்கப்புறமா 30 கிலோ பூசணிக்காய், ஒரு 15 கிலோ ப்ரொக்கோலி, அப்புறமா ஒரு 62 கிலோ முட்டைக்கோஸ், இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ராட்சச சைஸில் இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம பார்த்துருக்குறோமா? ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம் கண்டிப்பாக. நம்ம அதுலேயும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, குட்டியாக எங்கேயாவது கிடைக்குமா முட்டைக்கோஸ், பொண்ணா இவ்வளோ பெருசுலாம் வேணாம்ப்பா, குட்டியாக தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்து வாங்குவோம். அப்படி தானே, இது சாதாரணமாக சான்ஸே கிடையாது பெருசாக நம்ம பார்க்குறது. அதாவது 62 கிலோவில் ஒரு முட்டைக்கோஸ், ஒரு 30 கிலோவில் ஒரு பூசணிக்காய், இல்லைன்னா ஒரு 15 கிலோவில் ஒரு ப்ரொக்கோலி, பெருசாக ராட்சச சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை இல்லையா? நம்ம ஊர்லலாம் விளையிறது மாதிரி சான்ஸே இல்லை. ஆனால் ஒரு இடத்த தவிர ஒரு இடத்துல இதே மாதிரி விளையுது. அது எந்த இடம், அந்த காய்கறி ஏன் இப்படி வந்து அபரிவிதமாக வளருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்குள்ள செய்தி தெரியுமால. அமெரிக்காவுடைய அலாஸ்கா ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு ராட்சச காய்கறிகள் வந்து ரொம்பவே சாதாரணமாக, அதாவது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து சாதாரணமாக சாகுபடி பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சம் மட்டும்தாங்க இதுக்கு காரணம். அதாவது அலாஸ்கா ஸ்டேட்டில் வந்து பூமியோட நார்த் சைடு அதில் வந்து இருக்குது. அதனால் இங்கே வந்து 20 மணி நேரம் சூரிய வெளிச்சம் அப்படியே கிடச்சிட்டே இருக்குதான். இதுக்கு வந்து என்ன ஒரு பெயர் கூட வச்சுருக்காங்க. என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா, மிட் நைட் சன் அப்படின்னும் சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால தாவரங்களுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடக்குது, அப்புறமா செடிகளுக்கு வந்து எனர்ஜியும் அதிகமாக கிடைக்குது. இதனால் காய்கறிகள் பெரிய அளவில் வளர்வதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு அலாஸ்காவில் உள்ள விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க. சரி, அளவில் பெருசாக இருக்கிறதுனால டேஸ்ட் கம்மி. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மலாம் வந்து கடையில் போய் பழம் வாங்க போகிறோம். பழம் வாங்கும்போது நான் கூட பார்ப்போம், வந்து பக்கத்தில் நிற்கிறவங்களாம், இப்போ ஏத்தம்பழம்லாம் என்ன பெருசாக இருக்குப்பா, இவ்வளோ பெருசாலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, சின்ன பழமாக இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறோம். நம்ம கூட அப்படி கேட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா அது வந்து பெரிய சைஸாக இருக்கதான் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அளவில் இல்லை, நம்ம இங்கே என்ன யோசிப்போம் தெரியுமா, இப்போ பயங்கரமாக உரம்லாம் போட்டிருப்பாங்க போலேப்பா, அதனால இவ்வளவு பெருசாலாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. ஆனா அந்த நாட்டில் அளவில் பெருசாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாதாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா அந்த காய்கறிகள். இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து இயற்கையான முறையில் வளர்க்க அந்த ஊர் மூத்த விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது வாலிப பசங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களாம். ஏன்னா பின்னாடி இவங்களுக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விவசாயியும் மிகப்பெரிய காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்க, எந்தெந்த விவசாயிகள் மிகப்பெரிய சாகுபடி பண்ணுறாங்கன்னு அந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி நடத்தி விவசாயிகளை வந்து உற்சாக படுத்துறாங்களாம். சூப்பர்ல, விவசாயம் சார்ந்து இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல.

நேரம் அப்படியே சூப்பரா அருமையா போயிட்டு இருக்கும். நேரம் 1 மணி 6 நிமிடம் ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே மாதம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? அப்புறமா இன்னைக்கு சமைச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கரெக்டு தானே? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் உள்ளாடி போயிடலாம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டாபிக் வந்து

0: எது முதிர்ச்சி அப்படின்ற நேரலை நிகழ்ச்சியில தான் பெண் மணிகளே முத்து மணிகளே நீங்க ஏன் கூட பேச போறீங்க. நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எமது தொலைபேசி எண்கள் வந்து 260-240, அதுக்கப்புறமே 290-7222 இணைப்பு எண் 04652, அதுக்கப்புறமா ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க 8903-257-0309. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்மணிகளே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது முதிர்ச்சி, எது முதிர்ச்சி அப்படின்ற நேர்லை நிகழ்ச்சியில தான் நீங்க ஏன் கூட பேச போறீங்க. முதிர்ச்சி வந்து வேற, முதுமை வேற, கரெக்டா? நீங்க வந்து எது முதிர்ச்சி அப்படின்னோடனே முதுமை பத்தி பேசிடக்கூடாது. எது முதிர்ச்சி அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க பேச போறீங்க. ஏதோ பேசிட்டே இருக்கும் போது தான் பயங்கரமா கியூ கட்டி பெண் மணிகள்லாம் வந்துட்டாங்கப்பா, சான்ஸே இல்லை. ஓகே, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, எப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் லைனை பிடிச்சி அப்படி ஏறி இங்க வந்துட்டீங்க என் பக்கத்துல? வாங்க வாங்க பேசுங்க.
1: உங்களுக்கு
0: ஒரு கிளாப் கொடுத்துடலாமா குமரியப்பம் 101 சார்பாக? ஓகே சூப்பர், சொல்லுங்க. அப்புறம்
1: பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க ஒரு குற்றம் செய்துட்டு வாங்கலாம், அந்த பிள்ளைங்களை நம்ம பெரியவங்க சொல்லி, அந்த பிள்ளைங்க சின்னவங்க சொல்லி அவங்க ரொம்ப தண்டிக்க கூடாது. அவங்கள அன்பாட்டு பேசி, அன்பு மொழி பேசி, அதுவங்களுக்கு நம்ம சின்னதுல சொல்லி பேச்சு, அந்த பாட்டி அண்ணா என்ன இப்படி சொன்னாங்கன்னு வளரிய காலம் வரை அது உங்களுக்கு இருக்கும். அத அப்படி அவங்க மனசுல பதிய வைக்காம நம்ம என்ன அன்பா பேசி நீ செய்வது இது தப்புமானே என்ன சொல்லி அதெல்லாம் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட நன்மையும் தீமையும் ரெண்டையும் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி மக்களே மேடம் கேட்டுக்கலாம்.
0: கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பேசுறதுல அப்படியே சொக்கி போயிட்டேன். போங்க பேசுங்க.
1: அப்படியா
0: சொல்லுங்க.
1: நம்ம வளர்ந்து வந்த பாதையை அதுகிட்ட சொல்லி கொடுத்தாங்க.
0: சரி,
1: தீனால்
0: சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்றீங்க. வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிமா. எது முதிர்ச்சி அப்படின்னு கேட்டிருந்தோம், அப்படித்தானே? எது முதிர்ச்சி அப்படின்னா ஒரு பக்குவப்படுதல், நம்ம வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருப்பது தான். கண்டிப்பாக நிறைய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கடந்த காலத்தினுடைய ஒரு வடு, அல்லது கடந்த காலம் வச்சுட்டு போன ஒரு வலி, அதாவது பெயின், எல்லார் மனசுலையும் இருக்கும் இல்லையா? சில பேர் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்துருப்பாங்க, சில பேர் வந்து அந்த காயத்துக்கு மேலே, அதாவது உள்காயம் அப்படியே தான் இருக்குங்க, ஆனாலும் என்னை கொஞ்சம் மறந்துட்டு நிகழ்காலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்வதும் உண்டு. எல்லாருக்குள்ளாடியும் ஒரு கடல் ஆழத்தை விட ஜாஸ்தி கஷ்டங்கள் இருக்கு, அப்படித்தானே? யாருக்காவது ஒரு கையெழுத்து போட்டு ஏமாந்து போயிருக்கலாம், இல்லைன்னா யாருடைய ஒரு ரிலேஷன்ஷிப்லயாவது வந்து அந்த ஒரு துரோகத்தை சந்திச்சு வலி தாங்க முடியாம ஒரு துவண்டு உடஞ்சி போய் அப்புறம் அதுல இருந்து எழுந்து ஒரு அதை சுதாரிச்சுக்கிட்டு அதை வெளியில வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு தெரியாத தொழில கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு அது நஷ்டம் அடைஞ்சு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம வாழ்க்கையை அழிஞ்சிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு 100 பேர் வந்து உதவி கொடுத்து அப்படியே திருப்பி எடுப்பி அப்படியே அவங்கள வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளாடியும் எத்தனையோ அத்தியாயங்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா நமக்குள்ளேயும் இருக்குத்தானே, கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய கடந்த காலத்தை நம்ம மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாராவது வந்து அப்படியே கோழி வந்து குப்பையை கலர்ற மாதிரி கலரி நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதையும் கூட கஷ்டப்படுத்தி பேசுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம் இல்லை, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அது ஒரு பக்குவப்படுதல், ஒரு முதிர்ச்சி தான். ஓகே, இனிமேலாவது நம்ம அடுத்தவங்களை வந்து குறிப்பாக ஒரு கெட் டுகெதர் இல்லைன்னா ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு வைபவத்தில் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மனசு எதை சொன்னால் வேதனைப்படுமோ

0: அப்படின்னு அதை கடந்து போன விஷயங்களெல்லாம் வந்து சொல்லாமல், அவங்கள வந்து சோகத்தில் ஆழ்த்தாமல், அந்த மாதிரி விஷயங்களை மறந்தும் கூட கிளறக்கூடாது இல்லையா, மறந்தும் நம்ம பேசக்கூடாது இல்லையா, கோடிட்டு கூட காட்டக்கூடாது இல்லையா. சில பேர் அவங்க கிட்ட கேட்குறத விட்டுட்டு கையை காமிச்சு கை காமிச்சு இதை பாருங்க அவங்க அங்கே அப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. அதுவும் வழி தரக்கூடிய விஷயங்கள் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பண்ணாமல் இந்த மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்க. ஒரு பக்குவப்படணும், அதாவது கடுகளவு முயற்சி என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறப்போ அதுதான் முதிர்ச்சி, அதுதான் முதிர்ச்சி. ஓகே, இதா வராங்க நம்மளுடைய தோழி என்ன சொல்றாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: ஓகே மேம், பேசுங்க. இணைப்பு சரியாக இல்லை, ஒன்றும் சரியாக கேட்கவில்லை.
1: அவங்களுக்கு செயல்பாடுகள்ல வச்சுதான் நம்மளுக்கு அவங்க வந்து எவ்வளவு பக்குவப்பட்டவங்க அப்படின்னு
0: தெரிஞ்சுக்கணும்.
1: ஏன்னா நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம நிறைய பேர் வந்து அதை திரும்பி அவங்கள திரும்ப காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வார்த்தையை அவங்க சொன்னா அது அவங்க மனசை எவ்வளவு காயப்படுத்தும் யோசிக்காமலேயே
0: பேசிருப்பாங்க.
1: அது அந்த மாதிரி பேசப்பட்டு இது எல்லாம் எனக்கு வந்து இது இது நம்மள காயத்தான் படுத்துறாங்க, திருப்பி நமக்கு நறுக்குன்னு ஒரு பதில சொல்லிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம காயப்படுற மாதிரி தானே அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்லாம் பேசுவாங்க. இது வந்து பக்குவப்படாத மனசுகள். நம்மளை எவ்வளவு யாரு காயப்படுத்தினாலும் அதை வந்து சைலண்டா அமைதியா மனசுக்குள்ள வச்சுட்டு ஒதுங்கிடுறது நல்லது. நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, நஷ்டப்படுத்துறாங்க, பொருளாலையோ மனசாலையோ எந்த விதத்துல நம்மள நஷ்டப்படுத்துறவங்கள காயப்படுத்துறாங்களோ, ஆனா நம்ம என்ன சைலண்டா ஒதுங்கி போறது முயற்சியான அனுபவம். இந்த மாதிரி எல்லாம் செய்யாம வந்து பதில் பதில் சொல்லிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு
0: அப்படின்னு நினைச்சிடக்கூடாது.
1: இது எப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிதானா?
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி இது சேரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒதுங்கி போயிடும். அந்த மாதிரி ஒதுங்கி போகாம வேணும்ட்டே குச்சி அழுக்கு சொல்லிட்டு மட்டத்தனம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து பக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, ஒதுங்கி போயிருவாங்க.
0: ஓகே மேம், சூப்பரா பேசுனீங்க மேம், அருமையா பேசுனீங்க.
1: எக்ஸாம்பிள் சொல்லுறேன். ஒரு முனிவர் வந்து ஒரு சேல் வந்து தண்ணியில வந்து தத்தளிச்சுட்டு
0: இருக்கு.
1: அப்ப அவர் என்ன சொல்றாரு, சேலாரு அது கையில குடுத்து
0: உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை. என்னன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு கதை சொல்றீங்க, பட் ஆனா வெளியில எங்களுக்கு கிளியரா கேட்கல. ஓகேமா, ஓகேமா, இப்ப கேக்குதான்னு கேக்குறது சீக்கிரமா சொல்லி முடிச்சிருங்க.
1: நிறைய
0: பேசிட்டீங்க,
1: உதவி செய்யறது நல்லது.
0: நன்றி நன்றி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8900300909.

0: நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:22 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வந்து எது முதிர்ச்சி அப்படின்ற டாபிக்ல தான் பெண்மணிகள்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மனசளவுலையும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கடுகு அளவு முயற்சி என்னைக்கு நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதாங்க முதிர்ச்சி இல்லையா. அன்னைக்கு தான் நம்ம வந்து நமக்கு ஒரு முதிர்ச்சி வந்து கரெக்டாக ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நான் சொல்கிறது திருப்பியும் சொல்கிறேன், முதிர்ச்சி முதுமை கிடையாது. அடுத்த தோழி பயங்கரமாக வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. குமரேஃபம் 101 பேசுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க.
1: நான் சிந்தாங்கலை தாதா மனோகரன்.
0: வெல்கம், பேசுங்க.
1: அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பேசணும், உள்ளே ஒண்ணு புறமே வச்சு பேசக்கூடாது.
0: கரெக்ட். அப்புறம்
1: அது கூட நம்ம இதயத்தில் அன்போட ஆதரவோட இருக்கணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். நம்ம வந்து ஒண்ணு உள்ள வச்சு ஒண்ணு உறந்து பேசினாதான் அது சரியாது, சுத்தமா இருக்கணும், நிறவோட இருக்கணும், சுத்தத்தோட பேசணும்.
0: இதுதான் முதிர்ச்சி, இதுதான் முதிர்ச்சி இல்லையா. பேசும்போது சூப்பரா இருக்கேன். டோயா டோயா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கோட வருது. யார்
2: பேசுறீங்க?
0: பேர் என்ன சொல்லிடுங்க.
2: சவரிமலை வடக்கு கோணம்.
0: வெல்கம், சொல்லுங்க.
2: பொது இடங்களை எப்படி பேசணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு பேசணும். இருந்தாலும் நம்ம அதை பொது அவங்க சொல்லிய கூடாது. நம்ம அவங்க அது நீங்க பண்ணது தப்பு அப்படி நம்ம சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க, திரும்ப தப்பு பண்ணவும் மாட்டாங்க. வீட்லயும் அதே மாதிரிதான் மேம். நாளைக்கு முன்னாடி
0: அருமையா பேசுறீங்க. நன்றி நன்றி
2: நன்றி மேம்.
0: அடுத்து வந்து ஒரு சூப்பரான அருமையான பாடல் கேட்டுட்டு அப்படியே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில இணையலாம்.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 1:30 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வந்து எது முதிர்ச்சி அப்படின்ற டாபிக்ல தான் பெண்மணிகள்லாம் சூப்பராக பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்க பேசுங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கேன் மேம், சொல்லுங்க.
1: எது முதிர்ச்சி?
0: என்ன டாபிக் கொடுத்தா நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே செலக்ட் பண்ணிருக்கேன், சூஸ் பண்ணிருக்கேன். சொல்லுங்க.
1: மாற்ற முடியாத சூழ்நிலைகளை நம்ம ஏத்துக்கிட்டு கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமா சிந்திச்சு செயல்படும் மனப்பக்குவமே முதிர்ச்சி. அது நமான முதிர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து அனுபவத்தால மட்டும்தான் கிடைக்கும். நாம நமக்கு ஒரு விஷயம்னா அது நம்மளே வழக்கறிஞர் ஆயிருவோம், இதே மத்தவங்களுக்குன்னா நம்ம நீதிபதி ஆயிருவோம். அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நாம அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிப்போம் தெரியுமா, யோசிச்சு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம், மத்தவங்க முன்னாடியும் நம்ம பேசுவோம். அதுதான் முதிர்ச்சிங்கிறது. சாயப்படுத்தியவர்களையும் கோபப்படுத்தியவர்களையும் பழிவாங்க நினைக்காமல் அவர்களை பார்க்கும் போது என்னையும் அறியாமல் வருகிறது என் முகத்தில் புன்னகை. ஒருவேளை இதுதான் என் மனம் பக்குவப்பட்டது என்பதன் வெளிப்பாடோ?
0: எப்படி மேடம் நீங்க? சரி ஓகே, நீங்க என்கிட்ட கேட்டீங்க டாபிக் வந்து ரூம் போட்டு யோசிச்சீங்களான்னு. ஆன்சர் அப்படியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளோல வருது. அது எப்படி ரொம்ப அழகா

0: உங்க கூட சேர்ந்த பிளஸ் சேரும்போது பிளஸ் தானே.
1: ஓகே மேம், சூப்பர். ரொம்ப
0: நிக்கிறவங்க இடத்துல இருந்து நம்ம எதுவா இருந்தாலும் யோசிக்கணும், அது சரியா தவறா அப்படிங்கறது. உங்களுக்கு சரியின் படுறது எனக்கு தவறுன்னு படும், எனக்கு சரியின் படுறது உங்களுக்கு தவறா இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது, அந்த சூழ்நிலையை யோசிச்சு நம்ம பார்க்கும் போது அது சரியா தப்பாங்கிறது சரியா தெரியும். அதனால யாரையுமே நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. வழக்கறிஞரா மத்தவங்களுக்கு வழக்கறிஞரா மாறணும். நமக்கு தீர்ப்பு நமக்கும் நம்மளையும் வழக்கறிஞரா நமக்கு மத்தவங்களுக்கு
1: அப்படி ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துடலாம்.
0: நம்மளே வழக்கறிஞரா மாறினாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தெரியும்.
1: ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர், நன்றி,
0: நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் ரொம்பவே அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட அப்படியே இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:33 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
1: வந்துருங்க வந்துருங்க, வந்து பேசுங்க.
4: முதிர்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரிதான் பிறருக்கும் வலிக்கும். வார்த்தையா இருந்தாலும் சரி, அடியா இருந்தாலும் சரி, அது வந்து உணர்ந்து பேசும்போது அது வந்து அது முதிர்வுத்தன்மை அடைந்து பேசுறவங்களுக்கு அடையாளம். பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தையே பேச வேண்டிய விதமாக பேசி விடுவது.
1: சூப்பர், நைஸ், ரொம்ப அழகா பேசிட்டீங்க நீங்க. அப்படியே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முதிர்ச்சினா என்ன அப்படினு சொல்லிட்டு பேசி.
4: அதுதான் நமக்கு பிடிக்கமாதான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படி நினைச்சாலே அது வந்து முதிர்ச்சி வந்துடும் மேடம்.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ருதி. ஸ்ருதி அப்படி பேசுங்க பாக்கலாம். ஸ்ருதியா,
5: அதாவது
1: ஏதாவது
5: நம்ம பக்குவம் அடைகிறது 4 படிநிலை முதலில் சொல்லுவோம். அதாவது நல்ல கட்டுப்பாடு,
1: இணைப்பு சரியாக இல்லை. பேசுங்க பேசுங்க.
5: நல்ல நிலை இல்லை, அதாவது நேர்மையான முறையில் வருமானம் குடும்பத்தினர் நிர்வகிக்கிற கிரகஸ்தமும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு உள்ள கடமைகளை எல்லாம் நேர்மையான வழியில் செஞ்சு நியாயமான பூர்வமா வானப்பிரம், அதாவது பகவான் நிலையில
1: உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை, ஆனாலும் முதிர்ச்சியை பத்தி ஏதோ பயங்கரமா பேசுறீங்க. ஓகேமா, நன்றிமா. பெண்மணிகளே அப்படியே முத்து மணிகளே, நீங்க நல்லா சூப்பரா பேசுறீங்க, பயங்கர அருமையா பேசுறீங்க, வேற லெவல் அப்படி பேசுறீங்க. ஆனா நீங்க பேசும்போது கரெக்டா சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல நின்று பேசுங்க பிளீஸ். நம்ம இவ்வளோ சூப்பரா பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க டொயான் டொயான் பேசும்போது எங்களுக்கு கிளியரா கேட்க மாட்டேங்குதுல்ல. ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியிருப்புல இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
1: சூப்பர், அப்படிதான் பேசுறீங்க, பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சரி மேடம், இந்த இன்சொல்லால் இந்தி இரு நீர் வியன் உலகம் வன்சொலால் என்று மகளாவே என்பதற்கு போல, நம்ம எந்த இடத்துலயும் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லி மகிழணும். அவங்க இவன் இப்படி சொல்றா அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நம்ம அன்பா பேசி எது வேணாலும் பேசி சமாளிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து நம்ம சந்தோஷமா வெளியே வந்துடலாம்.
1: சரிங்கம்மா, அப்படியே வெளியில வந்துருவோம். ஓகே, அருமையா பேசிட்டீங்க.
6: சரி மேடம்,
1: நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:36 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு மீண்டும் அப்படியே ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இணைஞ்சிடலாம். ஓகே.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365106.
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
7: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
6: தோல் நோய்கள்,
7: வயிற்று செரிமான கோளாறுகள்,
6: மூட்டுவலி, வாதம்,
7: சுவாச கோளாறுகள்,
6: மூலம்,
7: தலைவலி, மைக்ரேன்,
6: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
6: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
7: 9443693100.
8: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அடைஞ்சிருக்கீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே, நேரம் 1:41 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதனால தொழில்களை சீக்கிரமா அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க பாக்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா, பேசுங்க.
9: வணக்கம். வணக்கம். மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும்.
8: சூப்பர். ஏன்னா
9: அவங்க அவ்வளவு அனுபவசாலியா இருப்பாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முதிர்வான வார்த்தையா இருக்கும், நமக்கு உபயோகப்படக்கூடிய வார்த்தை. நம்ம இந்த கஷ்டத்துக்கு நம்ம அந்த வார்த்தைகளும் காப்பாற்றிட்டோம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நமக்கு முதல்ல கசப்பா தான் இருக்கும். ஆனா அது 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த வார்த்தைய நம்ம நம்பி அதன்படி வாழ்ந்தோம்னா நமக்கு கிடையாது, என்றைக்கும்

ஓகேம்மா, உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை. இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க, அருமையாக பேசுனீங்கம்மா. நன்றி. அடுத்த தோழிக்கு வழி விட்டுடலாம். வணக்கம்.

0: இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எது முதிர்ச்சி அப்படின்ற டாபிக்ல தான் நம்முடைய பெண்மணிகள் தான் அடுத்த தொழில் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜாத்தி கதிர்கேசன் வடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜாத்தி பேசுங்க.
1: லவ்லி பிருந்தாஜி மேடத்துக்கு அன்பான மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா?
1: அவங்களுக்கு அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல குடும்பத்தையே குழப்பி எடுத்து விடாம இருந்து நம்ம வந்து அமைதியா இருந்துட்டு அவங்க தேவைப்பட்டா அவங்க கேட்டா நம்ம அட்வைஸ் பண்ணா போதும். நம்ம அந்த அறிவுரை சொல்றோங்கிற பேர்லயே நிறைய தேவையில்லாம பேசி பேசியே பிரச்சனைகள் வருது. அதனால நம்ம அத பேசாம அமைதியா நம்ம வந்து அமைதி காத்தாலே போதும் மேடம். பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிட்டு அப்புறம் நம்ம அமைதியா இருந்தாலே அது ஒரு முடிவை காட்டும் மேடம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க மேடம். நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.
0: இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அப்படியே நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நம்மளுடைய தோழிகள்லாம் சூப்பரா எது முதிர்ச்சி அப்படின்ற டாபிக்ல ரொம்ப அப்படியே பிச்சு உதறிட்டாங்க. போங்க, சூப்பரா பேசுனீங்க. பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றவுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார்.

0: மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர் ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே ஆட்சி திகழும் என்று கூறிய அவர் தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர்

0: மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14ஆம் தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேக தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரிப்பான்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 1:56 ஆகிவிட்டது. அடுத்தது ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வேட்டையாடு விளையாடு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

0: scientist at IMD, Dr. Shashi Kant, said there is no warning for Delhi and NCR today and tomorrow.
1: Till 9th of July of this month, from 1st June 2026 to 9th July, monsoon rainfall and departure was negative in minus 14 over our country. And main zone of negative departures was recorded over eastern parts of Uttar Pradesh, Bihar and northeast India, in south Kerala and coastal Karnataka, and western parts of the country, Saurashtra and Marathwada.
0: Monsoon activity continues to remain active across several parts of Himachal Pradesh, with persistent rainfall affecting many areas. A report.
2: The southwest monsoon continues to remain active in Himachal Pradesh, with widespread rainfall affecting normal life in Shimla, Solan, Sirmaur and several other parts of the state. Pachad in Sirmaur district recorded the highest rainfall of 207 millimeters since last night. Heavy rainfall has led to a rise in the water levels of the rivers and streams, prompting the administration to advise people to remain cautious and avoid venturing near water bodies. As a precautionary measure, all educational institutions in Sirmaur and Solan districts have been closed today. Continuous rainfall has also triggered landslides in different parts of the state, while power and drinking water supply have been disrupted at several places.
0: In the FIFA World Cup, in the second quarterfinal tonight, Spain will face Belgium. India's women's cricket team will create history today when they play the first test match at the iconic Lord's Cricket Ground in London against England this evening. It will be the first ever women's test to be held at the Lord's. Led by Harmanpreet Kaur, India will look to make the occasion memorable in this historic encounter. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to arrive shortly in Auckland on a two-day visit to hold talks with his New Zealand counterpart. Centre amends drugs rules to regulate high alcohol-containing drug formulations. India strongly condemns conflict-related sexual violence at UNSC, describes it as tool of war and terrorism. IMD issues red alert for heavy to very heavy rainfall in Uttarakhand today. In FIFA World Cup, Spain to face Belgium in second quarter-final tonight. And in women's cricket, India to take on England in historic one-off test match at Lord's Cricket Ground in London this evening. The details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். திரை இசை கேட்கலாம் நேர்களே. நேரம் 2:15. திரை இசை கேட்பதற்கு முன்,
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்,
7: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil, Emergency Services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
4: அடுத்ததா கலைஞன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கே எஸ் ஏசுதாஸ் சாரோடைய குரல்ல, வைரமுத்து சாரோடைய வரிகள்ல, இளையராஜா சாரோட மியூசிக்ல, கே ஜே ஏசுதாஸ் சாரோட அப்படி சூப்பரான வாய்ஸ்ல இந்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தலைவாசல் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து SPB சாரோட வாய்ஸ், அதுக்கப்புறம் KS சித்ராமாவோடைய வாய்ஸில் அழகான அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பழம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும்? நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 2:27 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, புதிய முகம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலை கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று வரும் 12 அதாவது 12/7/2026 அன்று நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்கள் அவர்களுடைய பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலை கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும்

நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரு அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷன் இம்மாதம் 31/7/2026 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவி தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:44 நிமிடம் ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. இந்திரா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், திருபாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாலா, கொடைக்கானல், படகு குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன்

0: இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரிப்பண்பலை 101.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேனி நேரம், இதில் வாரை தொழில். குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஈவினிங். ஃப்ரெஷ்ஷா குட் ஈவினிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங்.

தேனி நேரத்துல வாரைத்தோழி நிகழ்ச்சி அப்படியே ஆரம்பமாயிருச்சு இல்லையா? வாரைத்தோழி நிகழ்ச்சி வந்து அப்படியே தேநீரம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே டீ இல்லைனா காஃபி கப்போட அப்படியே இருக்கிறீங்களா? பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? மத்தியானம் அப்படியே சூப்பரா பேசுனீங்க, இப்போ அதே மாதிரி தான் பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வாரைத்தோழி நேரில் நிகழ்ச்சியில வந்து நன்றி உணர்வு, அது குறித்து தான் நீங்கள் என் கூட பேச போகிறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260024 அதுக்கப்புறமா 290722 இணைப்பு எண் 0465 2. இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-3939. நம்முடைய தொலைபேசி எண்களை ஒரு முறை கூட சொல்லிடலாம், 260-2440 அதுக்கப்புறமா 290722 இணைப்பு எண் 0465 2. மொபைல் நம்பர் அதாவது அலைபேசி எண் 8903-2570-3939. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு, அதை பத்தி தான் பெண்மணிகளே, முத்து மணிகளே, நீங்க என் கூட பேச போறீங்க. நன்றி மறப்பது நன்றன்று இல்லையா? கரெக்ட். ஏதாவது பேச வந்துட்டாங்க, முதல் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.

0: நன்றி சொல்லும் பழக்கம் வந்து ஒருவர் செய்த உதவிக்கு தங்களின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான பழக்கம் இல்லையா? கரெக்ட் தானே? ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
1: நான்

0: நன்றி மறப்பது நன்றென்று இல்லையா? நன்றி உணர்வு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். நன்றி உணர்வுங்கிறது வேர்ல இருந்தே விழுது வரை இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கா? இல்லைங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிதானே? அதுதானே கரெக்டு. நமக்கு அது வேணும், கண்டிப்பாக இருக்கணும். எத்தனை பேர் நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறோம் தெரியுமா? ஓகே, இதான் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். இணைப்பு வந்து அப்படியே கட் ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து தடுக்கி விழும்போது கையை பிடிச்சி தூக்கி விடுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது மட்டும்தான் நன்றி உணர்வா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதற்கு நேர்முகமாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்களோ, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்களோ, ஒரு முறையேனும் அவங்களை நினைத்து பார்ப்பதும் நன்றி உணர்வு தானே? கரெக்டு தானே? நேரம் 3:06 ஆகிவிட்டது. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழியார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பு அப்படியே கட் ஆயிட்டே இருக்கு. வணக்கம், பேசுங்க.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:07 ஆகிவிட்டது. அன்னைக்கு தீனி நேரத்துல வாரை தோழி நிகழ்ச்சியில நம்மளுடைய தோழிகள் பயங்கரமா பேசுத காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இணைப்பு சரியாக இல்லை. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. இணைப்போ சரியாக இல்லை, மன்னிக்கவும், இணைப்பு சரியாக இல்லை. இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் அப்படியே இணையலாம்.

0: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கல. நேரம் 3:11 ஆகிவிட்டது. வாரைத்தொழில் நிகழ்ச்சியில நன்றி உணர்வு குறித்து ஏதோ பேசுறதுக்காக நம்மளுடன் காத்திருக்காங்க. யார் என்று கேட்கலாம். வணக்கம்
1: மேடம். மேடம் குளத்துல இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
0: ஓ வெல்கம் வெல்கம்
1: மேடம். நன்றி நன்றி உணர்வுன்னு சொல்லியது நன்மைகள் செய்தவன பக்கத்துல வச்சவன், ஒரு நன்மை செய்தவன உள்ளத்துல வச்சவன். கேக்குதா மேடம்?
0: கேட்டுட்டே இருக்கேன் சொல்லுங்க.
1: முன்னால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டம் அடித்தது மின்னும் வண்ணாட்டி அடித்தது விளக்கோட போயிறேன். அது வந்து சட்டம் அடிச்சதுன்னா
0: அப்படி இணைப்பு கட் ஆகிவிட்டது. நேரம் 3:12 ஆகிவிட்டது.

0: கேட்டோம்னா, எனக்கு வந்து நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம்ப்பா, டைம் இல்லைப்பா, எனக்கு முடியவே முடியாது, நான் ஆல்வேஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசக்கூட முடியாம நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறோம். அப்போ நம்ம என்ன அளவுக்கு அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல, கரெக்டு தானே? நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கிறோம்? நேரம் 1:13 ஆகிவிட்டது. நன்றி உணர்வு குறித்து தோழிகளே, யாரையும் மனவேதனைப்படுத்தாதவாறு நீங்க பேசும் பொழுது யாரை குறித்தும் தாக்காதவாறு நீங்க பேச வேண்டும். ஓகே தோழிகளே, நீங்க சூப்பரா பேச போறீங்க. அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? எஸ் சம்சாரிக்கும்
1: பறையும்.
0: இன்னைக்கு வந்து டாபிக் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு.
1: நன்றி
0: மறப்பது நன்றி.
1: அந்த நன்றி ஒருபோதும் அதோட அன்போ நல்ல மனசு. நன்றி சந்தோஷம், நன்றியோட இருக்கு. என்னோட வாழ்க்கையிலே என்னோட வாழ்க்கையே அன்பு இல்ல. ஹலோ.
0: ஓகே மேம், சூப்பரா பேசுனீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வணக்கம்.
0: பேசுங்க, வெல்கம். கேக்குதாமா? ஹலோன்னு சொல்றது மட்டும் எனக்கு கேக்குது.
2: விட்டு விட்டு கேக்குது. நமக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணனா, நம்ம அவங்களுக்கு நேர்ல போய் நம்ம நன்றிச்சனமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். உங்க மூலமா இன்னைக்கு இந்த உதவி அடைஞ்சதுனால நான் நல்ல நல்ல நிலைமை இருக்கேன் அப்படி நம்ம ஒரு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறைமுகமா சொல்றது நேரடியா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேம்.
0: ஓகேமா, அவ்வளவுதானா? லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். கட்டாயிட்டே இருக்கா? என்னையே என் கூட பேசும்போது எங்க சிக்னல் இருக்கோ அங்க நின்னு பேசணும். ரொம்ப நேரம் போராடி கிடைச்சிச்சா? உங்களை ரொம்ப போர் அடிக்க விடல, நீங்க பேசுங்க.
1: நன்றி மேடம்.
0: எதுக்குமா நன்றி? நீங்க டாபிக்கே எல்லாரும் மாத்திருவீங்க போலயே. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு குறித்து நீங்கள்
1: நீங்க
0: எப்படி? நீங்க
1: அப்படிதான். யார் என்ன உதவி பண்ணாலும் ரொம்ப நன்றியோட இருப்பேன்.
0: ஓகேமா, அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:17 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தேனி நேரத்துல வாராய் தோழி நிகழ்ச்சியில நன்றி உணர்வு குறித்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப யார் பேச போறீங்க? வணக்கம்
3: மேடம். நேரமா பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. நான் ராஜேஸ்வரன்.
0: இல்லம்மா, நீங்க வந்து யார் மனதையும் புண்படுத்தாதவாறு எந்த ஜோக்கையும் சொல்லலாம். ஓகே, வேற பேசுங்க.
3: நன்றி
0: உணர்வு பத்தி பேசுங்க.
3: நமக்கு இப்ப வயிறு நிறைய சாப்பாடு தாரத விட நம்ம தாகத்துக்கு ஒரு மடங்கு தண்ணீர் தாரதங்களா நம்ம காலம் பூரா அவியலுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் மேடம். அவ்வளவுதான்.
0: ஓகே.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:13 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் நன்றி உணர்வு இருக்குதான். இப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோமா, யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னு

0: அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கலாம். நேரம் 1:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நன்றி உணர்வு அப்படின்னா நிறைய பேருக்கு நன்றி நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுதுங்க. நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு புஞ்சிரிப்பு இருக்குல்ல, நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்கும் பொழுதே உர் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை அப்படியே இழுத்துட்டு போகும் பொழுது அது என்ன இல்லை, ஜஸ்ட் பார்த்தோடனே ஒரு ஸ்மைல் இருக்குல்ல, ஒரு சிரிப்பு, அந்த புன்சிரிப்புலையே எல்லாமே அடங்கிடும் இல்லையா. அதுவுமே பெரிய அளவு நன்றி உணர்வு தான். ஒருத்தங்க கிட்ட நன்றி தேங்க்ஸ் சொல்லும் பொழுது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஒரு தேங்க்யூ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அப்படி சூப்பராக பேசணும். அப்படித்தானே? ஓகே, அடுத்த தோழி என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கீதா பேசுங்க. கீதாமா பேசுறீங்க,
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லமா இருக்கேன்.
0: ம், பேசுங்க.
1: நமக்கு யாரும் நன்மை செஞ்சாலும் உடையும் மறக்க கூடாது.
0: ம்,
1: ஒரு புன்னையோட சிரிச்சிட்டு இருக்கணும்.
0: ம்,
1: எது சொன்னா பொறுமையோட இருக்கணும்.
0: ஓஹோ, அப்புறம்
1: யாரும் உதவி செய்யாத மறக்க கூடாது.
0: ம், ஓகேமா, ஓகேமா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து உதவி வாங்குற வரைக்கும் அவங்களுடைய முகம் இருக்கே அது ஒரு விதமான முகம், அதாவது முகம் மூடிகள் நிறைந்த முகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த மாதிரிலாம் பேசுவாங்க தெரியும், இவங்களை உங்களை மாதிரி ஒருத்தங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் எல்லாத்தையும் கலந்து பேசுவாங்க. உங்களை மாதிரி வரவே வராதுங்க, உங்களை மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க, பார்த்ததே இல்லைங்க. சரி, அவங்கள ஒரு உதவி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி கூட பார்க்கறது இல்லை, இவங்களை எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படிதானே, உதவி வந்து அந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்பப்போ இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வாய் வழியாக வெளியில் சொல்லும் பொழுது தான், அதை கேட்கும் பொழுது தான், ஓகே பரவாயில்ல நம்ம செஞ்சுருக்கோம், அதுக்கு அவங்கவுங்க நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க, ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படித்தானே? ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க.
2: ஹலோ மேடம், பகவதி அம்மாள் மேட்டுக்குடியில இருந்து பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க பகவதி அம்மாள்.
2: நன்றி மறவாத நல் உள்ளம் எல்லா மனிதருக்கும் இறைவன் படைக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றி, நன்றியை மறக்கவே கூடாது, நல்லது கிடையாது. நன்றி உள்ள மனசாட்சி எல்லாத்துக்குமே இறைவன் படைப்பிலே படைச்சி விட்டுறோம்.
0: ஓகே, அடுத்துதான் உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. வாரணம் 1000 அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கலாம். நேரம் 3:27 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் வாரைத்தோழி நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தோழிகள் அடுத்ததான் என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மதியா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: காலத்தினால் சேர்த்த நன்றி சிறுதண்ணி நாளைக்கு மானம் பெரியது. இந்த இந்த
2: ஓகேம்மா, அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
2: மனித பண்புகளிலே மிக உயர்ந்த பண்பு வந்து நன்றி கூறுதல் இல்லையா? நான் பிறருக்கு கூறும் நன்றியால் என்ன லாபம்?

அப்படின்னு மட்டும் நினைத்து விடாதீர்கள். கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக ஒருத்தங்க ஒன்று பண்ணும் பொழுது நம்ம வந்து நன்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். நேரம் 3:28 ஆகிவிட்டது.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: பேசுறேன்.
0: வணக்கம், பேசுங்க.
1: நாங்க நன்றி சொல்ல மாட்டோம். இப்ப புதுசா ஜசாக்கல்லா ஹைர் இதனுடைய இந்த உபகாரம் செய்ததுக்கு உன்னுக்கு இறைவன் நல்ல அது புரிவான், அதுதான் அதுக்கு அர்த்தம். அரபியில சொல்லி தமிழ்ல சொல்லி இருக்கேன். உடனே அவ்வாள் என்ன சொல்லுவா? ஆமின்னு சொல்லுவா, ஒரு பிரார்த்தனை மாதிரி. அப்படின்னா இறைவா இத நிறைவேற்று.
0: ஓகேமா?
1: சரியா?
0: ஓகேமா. ஓகேமா. நன்றி நன்றி.

0: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 3:29 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நன்றியையும் பாராட்டையும் நம்ம நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனதுக்கு உள்ளாடியே வச்சு பூட்டியிருப்பாங்க. பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி நம்ம எடுத்துப்போமே, ஒரு கணவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணாவோ இல்லைனா மனைவி ஒரு நல்ல விஷயம் பண்ணாவோ உடனடியே நம்ம வந்து நன்றி சொல்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய கணவன் தானே, இல்லை என்னுடைய மனைவி தானே, நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும், அடுத்தவங்க கிட்ட நன்றி சொன்னால் பத்தாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நன்றியையும் பாராட்டையும் மனதில் நினைத்தால் மட்டும் போதாது, உடனே அதை வெளிப்படுத்த வேண்டும். அது வந்து நன்றி பாராட்டு வந்து உரியவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாரை செய்தாலும் அப்படி ஒரு நன்றி உணர்வு நம்ம சொல்லும் பொழுது தானே இன்னும் அன்பு கூடும் தானே, இல்லையா? நேரம் 3:30 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். தோழி வணக்கம்.
1: குமாரி பேசுறேன்.
0: பேசுங்க குமாரி, பேசுறங்க.
1: நான் வந்து நன்றி மறந்தவங்களை நிறைய பேரை சந்திச்சிருக்கேன்.
0: எல்லாம் வந்து ஆப்போசிட்டா தான் வருவீங்களாடா?
1: இல்ல நன்றி அவங்கள்ட்ட தேவையில்லாம பேசினா கூட நான் அதை மன்னிச்சு அதுதான் உங்கள்ட்ட சொல்ல வந்தேன்.
0: ஓ அப்படி, எப்படி எப்படி? அப்படி
1: அவங்க வந்து பாசம் எதுவும் சரியில்லாம இருந்தா கூட அவங்க அது மறந்துருப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ணணும், நம்ம நிறைய எதுவுமே பிரச்சனை போகாம இருந்தாலும் அவங்க வருவாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன டென்ஷன்ல பாசிட்டேன், ஆனா வேற யாருக்கிட்ட இருந்து பாச முடியும், ஏன்னா நான் வந்து மன்னிக்கிற கோணம் உண்டு. அதெல்லாம் அவங்க வாய்ப்பு பேசிடுவாங்க அப்படிங்கும் போது நான் மன்னிச்சு திரும்பவே அவங்கள்ட்ட பேசிடுவேன். பேசிட்டு இருந்து தப்போ
0: அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களும் மனம் திருந்தி இருப்பாங்க.
1: இன்னைக்கு
0: எல்லாரும் ஒரு பிளான் பண்ணிதான் வச்சு வந்து டார்கெட் வச்சு அடிக்கிறீங்களா தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையினால கூட நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம காலையில இருந்தே நம்ம அதான் பேசிட்டு இருக்கிறோம். ஓகேமா ஓகேமா ஓகேமா.
1: நான் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வயசுல இருந்து யாருகிட்ட எப்படி பேசணும், சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும் அவங்க அப்படி பேசிட்டா அத வந்து அடுத்த நேரம் தனியா பேசிட்டு
0: நன்றி, சூப்பரா பேசி சிரிச்சு அசத்திட்டீங்கம்மா, நன்றிமா உங்களுக்கு. ஓகே ஓகே, அடுத்ததான் நேர்களே ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: அப்படியே சூப்பரான பாடல் இல்லையா? ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம வந்து வாரைத்தொழி நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து தானே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? தேனி நேரத்தில் வாரைத்தொழி நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து நம்முடைய தோழிகள்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரும்மா எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஸ்ருதி பத்துலேருந்து பேசுகிறேன்.
0: பேசுங்க ஸ்ருதி மேடம்.
1: நன்றி உணர்வு அப்படின்றது
0: ம்
1: மற்றவங்க ஹெல்ப் பண்ணி நமக்கு அதை மறக்காம இருக்கிறது மட்டும் கிடையாது. ஏதாவது தவறான விஷயங்கள் நமக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த விஷயம் பண்ணாம இருக்கிறது கூட அவங்க அவங்க மேல நம்ம மரியாதை அன்பு இருக்கும். அப்ப தவறான கேள்விகள் நமக்கு வரும். அப்ப நம்ம இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம தெரியாது, அந்த விஷயத்துல அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகேம்மா, அருமையா பேசிட்டீங்கம்மா,
1: அதுவே பெரிய
0: நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் அப்படியே சூப்பரா தேனி நேரத்தோட இணைஞ்சுகிட்டு, வாரை தோழியோட இணைஞ்சுகிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு நேரம்.

0: நினைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:38 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து வாரைத்தொழில் நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நன்றி சொல்லும் பொழுது வார்த்தைகளை அப்படியே முழுங்கிடுவாங்களாம். அப்படியே தேங்க்யூ இல்லைனா நன்றி அப்படின்னு கரெக்டாக சொல்லாமா? நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பாதி தான் சொல்லுவாங்களாம், பாதி எப்படின்னு தெரில அப்படின்னா முணுமுணுக்கிறது. கரெக்டாக முணுமுணுக்கிறது வந்து நன்றி சொல்லும் பொழுது முணுமுணுப்பாங்களாமா? நன்றி சொல்வது வந்து மகிழ்ச்சியோடு அப்படி நன்றி சொல்லணும். அதாவது உங்களோட ஹார்ட்ல இருந்து அப்படியே மனசுக்குள்ளாடி இருந்து அப்படியே வரணுமா? அப்படி நன்றி சொல்லும் பொழுது நேருக்கு நேர் ஒருத்தங்களோட கண்களை பார்த்து நன்றி சொல்ல வேண்டுமா? எங்கேயாவது பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொன்னால் என்ன, ஓகே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்காம எங்கேயாச்சும் பார்த்துட்டு ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக அவங்களுடைய கண்களை பார்த்து ஒரு ஒரு நல்ல சூப்பரான ஒரு கன்சர்னோட அப்படி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அழகு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆராய்ந்து சொல்லியுள்ளார்கள். அதனால் நீங்கள் இனிமேல் தேங்க் பண்ணும்போது கண்ணை பார்த்து தான் சொல்லணும். ஓகே, அடுத்து தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லு.
1: மீண்டும் நானே,
0: மீண்டும் உங்களோட நானே சொல்லுங்க மேடம்.
1: நன்றி உணர்வு அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது, அது மனிதர்களுக்கு மட்டும் அல்ல. வீசிய விதை முளைத்து நிழல் தருகிறது நமக்கு நன்றியுடன். எல்லா எல்லா உயிர்களுக்குமானதுதான் அந்த நன்றி.
0: கரெக்ட், நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய் இருக்கு பாத்தீங்களா, நாய்க்கு இல்லை ஆறாவது அறிவு, ஆனால் அதற்கு உண்டு நன்றி உணர்வு. கரெக்ட் தானே?
1: நன்றி உணர்வுக்கே நாயே தான் சொல்லுவோம், ஆனா எல்லா உயிர்களுக்குமே நன்றி உணர்வு இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிற மறந்துட்டோம். நம்ம நாயை மட்டும்தான் நன்றி உள்ளதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மரம் நிழல் தர்ற மரங்கள் எல்லாமே நமக்கு நன்றி உள்ள நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுதான்.
0: எல்லா மிருகங்களும் வெளிப்படுத்தினாலும் கூட அந்த நாய்கள் வந்து அந்த டைம்ல அந்த வாலை அப்படியே அசைச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட வரும் பொழுது அது ரொம்ப மனுஷங்களோட கூடுதலா தான் அது அன்பு காட்டுற மாதிரி இருக்கும். அதுதான்,
1: அது நாய் மட்டும் இல்ல மேம், புலியும் அப்படிதான். இன்னைக்கு நான் காய்ச்சல் வீட்டுல படுத்தே இருந்தேன், எங்க வீட்டுல உள்ள நாய் ரெண்டு வாட்டி அப்படியே சுத்தி சுத்தி உங்களுக்கு சவுண்ட் போட்டுட்டு என்னை சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கிட்டே போகுது. எலும்பலி அம்மா ஏன் படுத்திருக்க அம்மா, நிஜமாவே ரொம்ப அது உணர்வு பூர்வமா இருந்தது. அது ரெண்டு வாட்டி எழுப்பிட்டு போன அப்புறம் தான் நான் எழுதி குடிச்சிட்டு அப்புறம் நான் கடைக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி அனைத்து உயிர்களுக்கு அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும்தான், பேச திரிக்க தெரிஞ்ச மிருகம் நம்ம மட்டும்தான். ஆனா அதை நம்ம கொஞ்சம் கூட அதை வெளிக்காட்டலாம். அதாவது பாராட்டுறது, மன்னிச்சுக்க அப்படின்னு கேக்குறது, இது மாதிரி நன்றி உணர்வு காட்டுறது, இது எல்லாமே ஒரு மனிதனோட ஒரு உணர்வு தான், அந்த மனித தன்மையோட வெளிப்பாடு தான். ஆனா அதை நம்ம கொஞ்சம் வெளிப்படையா காட்டாம நம்ம என்ன கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் தோணுது. ஆனா அடக்கி இந்த உணர்வுகளை அடக்கி வாசிக்காம வெளிப்படையா சொன்னாதான் நம்ம மனசுல என்ன இருக்கு, நம்ம உணர்வு என்ன அப்படின்னு தெரியும். இப்ப நம்ம பேசுறது இதையே நான் என்னத்த பேசி என்ன உணர்வு அப்படின்னு பேசுறதுக்கும் அதையே ஒரு நல்ல விதமா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால எந்த வார்த்தையுமே நம்ம பேசுற அந்த டோன் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு உணர்வு பூர்வமா பேசுற அந்த விஷயங்கள் தான் நம்மள மற்றவங்க கிட்ட கொண்டு சேர்க்கும். நன்றி உணர்வும் அதே மாதிரிதான், அனைவரும் நன்றியோடு இருப்போம். நன்றி மேம்.
0: நன்றி மேம். நன்றி. நேரம் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. நம்மளுடைய பெண்கள் எல்லாம் அப்படி வந்து சூப்பராக தொழில்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசும் பொழுது ஓகே இப்படி யாருன்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்கு, அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக பேசுகிறாங்க. அடுத்த தொழில் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, வணக்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு பேர சொல்லிட்டு அப்படியே ஒரு பாஸ் விட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து டொட்டடாயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ன்றதுக்காக
2: சொல்லதுக்குள்ளே.
0: இல்ல உங்க பேரு டொட்டடாயிங் இல்ல, உங்களுடைய பேரு என்ன சொல்லிடுங்க. ஓகேமா, இப்ப வரும் ஒவ்வொரு திரையும் வரும்போதும் சொல்லணும். ஓகே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு குறித்து நீங்க பேச வேண்டும்.
2: நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வு தான் நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நம்ம நன்றியோட தானே பேசிட்டு இருக்கோம். நம்ம சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு

0: பார்த்து அந்த உள்ளத்துல இருந்து வரணும், அந்த நன்றி சொல்லிடணும் இல்லையாச்சுங்கனாக்க அது வரணும் வந்தாச்சுங்கனாக்க அது நமக்கு ஒரு நன்றி உணர்வு. ஏன்னா சிலவங்க அந்த வெளிப்படையா அந்த செல்ல அந்த நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும் ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா அதை மறக்க கூடாது, அதுதான் நன்றி மறப்பது நன்றன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளை வந்து என்ன பண்ணணும்னாக்கா அவங்க யார் என்ன உதவி நமக்கு செஞ்சாலும் அதை மறக்க கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் அதை வந்து நம்ம சிந்திக்கணும், எப்போ நமக்கு என்னைக்கு இவங்க இந்த உதவி செஞ்சிருக்காங்க அதை நம்ம மறக்க கூடாது. நாளைக்கு நமக்கு அவங்களுக்கு உதவி நமக்கு தேவைப்படும், அதனால நம்ம எதுவுமே மறக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம வெளியே போறோம், முகம் முன்ன பின்ன பார்த்தா தாட்கள் எல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு சிரிப்பா சிரிச்சு பேசுவாங்க. தெரியாது அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் நம்மள்ட்ட அன்பா பேசுவாங்க எடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு எல்லாரோட உதவி இன்னைக்கு தேவை. ஏன்னா நான் வெளியே போகும்போது என்னால வந்து ஒத்தக்கி எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை இல்லாச்சும் நான் வீட்டுல இருக்கேது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து எனக்கு எங்க போனாலும் ஒருத்தங்க என்ன கைபிடிச்சு பிடிச்சு நடத்தி என்ன கொண்டு போறாங்க. அதனால நான் எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு இதுவரைக்கும் நான் நன்றி உணர்வோட தான் இருக்கேன். இப்பவும் எனக்கு வந்து உதவி செய்ய மக்களை மறக்க முடியாது. எனக்கு உதவி செய்யறதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நான் எப்பவுமே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதனால நன்றி மறப்பது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம கிட்ட என்னதாவது நான் மன சொல்லுவோம் பார்த்து பேசினா கூட நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னாக்க அவங்களுக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அதனால நம்ம அவங்கள மறக்கக்கூடாது, அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. எப்பவுமே மனசுல நன்றி உணர்வு வேணும் அப்படிங்கிறது. அதனால நன்றி மறக்காம இருக்கிறது சாலச்சிறந்ததுன்னு சொல்றது.
1: ஓகேம்மா, சூப்பரா அருமையா பேசுனீங்க, நன்றி.
0: நன்றி.
2: மத்திக்கோடு திக்கணம் கோடு.
1: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு, நேரம் 1:46 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. நன்றி உணர்வு அப்படின்னா என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வை வந்து வீட்டுக்குள்ளாடி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான். நிறைய வீடுகளுக்குள்ளாடி அந்த நன்றி உணர்வு இல்லை. நம்ம முதலே பேசின மாதிரி தான், நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாக்குள்ளாடியோ இல்லைனா ஒரு மகள் அம்மா பிள்ளைங்க அவங்களுக்குள்ளாடியோ. இப்போ பாருங்களேன், ஒரு நம்மளோட அப்பாவோ அம்மாவோ வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது, கொஞ்சம் முன்னாடி கூட நான் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பேசுகிறோமா? நேரமே கிடையாது. நன்றி உணர்வுங்கிறது அங்கே இல்லாமல் போச்சு இல்லையா. ஏன் அங்கே நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், வேலை வேலை அப்படின்னு குடும்பத்துக்காக தானே ஓடுறேன் அப்படிலாம் பேசுவாங்க. குடும்பத்தோட ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க முடியாத வேலை எதுக்கு? கரெக்டு தானே. யாராக இருந்தாலும் சரி, அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மா அவங்க வந்து தவறினதுக்கு அப்புறமா அவங்க ஒரு 10 நிமிஷம் எனக்கிட்ட திருப்பி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அந்த நன்றி உணர்வுன்றது வீட்டுக்குள்ளாடியே இருக்கணும். நாட் ஒன்லி அப்பா அம்மாக்குள்ளாடி, இப்போ வந்து அம்மா இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி தான். எல்லாம் குடும்பத்துக்குள்ளாடி எல்லாரும் சந்தோஷமா கணவன் மனைவிக்கு உள்ளாடியும் எப்பொழுதுமே அந்த நன்றி உணர்வுன்றது நமக்கு கூடவே இருக்கணும். அங்கே பிளட்டுக்குள்ளாடி கலந்துடணும். அதுதான் ஒரு ஈகோயிசம்லாம் காமிக்காம யார் என்ன பண்ணாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க கஷ்டம் கொடுத்தாலும் நன்றி சொல்லுங்களேன். அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல.

0: மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ்.
2: எங்க போற?
1: கேக்லியா?
2: நோ ஷேரிங்.
0: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் அப்படியே 3:53 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் வாராய் தொழில் நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்படியே நம்ம வந்து நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த நேரம்

0: இந்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம் தோழி.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். ராஜாஜி கதிரேசன் வடநிலையிலிருந்து பேசுறேன்.
0: வெல்கம் மேடம், பேசுங்க
1: மேடம். நன்றி உணர்வு வந்து நம்ம வந்து எந்த விஷயத்திலயும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் மேடம். அதுலயும் முக்கியமா நம்ம பேரண்ட்ஸுக்கு, நம்மளை பெற்றவங்களுக்கு, நம்ம வந்து என்னைக்குமே நம்ம உயிர் இருக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அது மாதிரி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி நம்மளுக்கு செய்த ஒவ்வொரு உதவிக்கும் ஒரு சின்ன உதவியா தான் இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். சில நேரம் வந்து நம்ம ஒரு சின்ன உதவியா இருக்கும் நம்மளுக்கு, அது அப்போ அது வந்து பெருசா தெரியும் அந்த டைம்ல, அதுக்கு பிறகு நம்மளே மறந்துருக்கோம். அந்த டைம்ல அந்த உதவி கிடைக்கலன்னா நம்மளால எதையுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த உதவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது மேடம். அந்த நன்றியை வந்து நம்ம வார்த்தையாலே சொல்ல முடியாது. அப்படி நிறைய அனுபவங்கள் நம்ம அடைஞ்சிருக்கேன். அதனால என்னைக்குமே எந்த ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அதுக்கு பெருசா நம்ம நன்றி உணர்வ காட்டும் போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். நம்மளுக்கு மன நிம்மதியாவும் இருக்கும். இந்த நன்றி வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் சின்ன நன்றி தான். அந்த காலத்துக்கு அது சின்னதா தான் தெரியும், ஆனா அதுல நம்ம பயம் அடைஞ்சிருக்கும் போது அது அந்த நேரம் அந்த பயம் கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய உதவி மேடம். அதனால அந்த சின்ன உதவினாலும் நம்ம வந்து அத நன்றியோட என்னைக்குமே நினைக்கணும் மேடம். நம்ம உயிர் இருக்கிறது வரைக்கும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கல. ஒவ்வொரு
0: விஷயத்துக்கும் நன்றி. நன்றி, அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி,
1: நன்றி மேடம்.
0: நம்ம அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நேரம் 3:56 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சீக்கிரமா பேசுங்க, ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணுங்க. யாருமா? தங்கமே பேசுங்க. தங்கமே அவங்க பாவம் ரொம்ப இதா பேசுறாங்க. பெற்றவர்களுக்கு நன்றி சொல்லணும், நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பேசினது தெளிவாக கேட்கவில்லை. நன்றி மறப்பத நன்றன்று இல்லையா? நன்றி சொல்லும் பழக்கம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நன்றி சொல்லும் பழக்கம் என்பது ஒருவர் செய்த உதவிக்கு தங்களின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான பழக்கம். கரெக்டு தானே? வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டிய தருணங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லிடணும். வாழ்க்கையில் வந்து அப்போ தான் நம்ம உயர்வோம் அப்படின்னு கூட இருக்குங்க. கரெக்டு தானே? ஒருவர் செய்த நன்மையை வந்து மறப்பது வந்து நல்ல பண்பு ஆகாது அப்படித்தானே? ஆனால் அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறப்பது, மறந்து விடுவது மிகவும் நல்லது.

அப்படியே நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கு வந்து வாரை தொழில் தேனி நேரம் வாரை தொழில் நிகழ்ச்சியில் நன்றி உணர்வு குறித்து தான் நம்ம பேசினோம். நிறைய தொழில்கள் பேசினாங்க, ஆனால் இணைப்பு சரியாக இல்லை, அதன் காரணமாக நிறைய தெளிவாக வெளியில் கேட்கல. இருந்தாலும் பேசின எல்லா தொழில்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும், முயற்சித்த தொழில்களுக்கும் நன்றிகள் பல. அப்போ நான் கிளம்புற டைம் வந்துச்சு, அதனால நேர்கள் எல்லாருக்கும் டாடா பாபாய் சொல்லிடலாம். நேர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்.

0: சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேயர்களினி கேட்க இருப்பது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்து. இத்திட்டம் 1,00,000 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியில் செயல்படுகிறது. இந்த மத்திய நிதியுதவி திட்ட செலவில் 25% ஈடு செய்யும். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற துறையில் 4,00,000 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அணுகுமுறையானது மானிய அடிப்படையிலான நிதியுதவியிலிருந்து சந்தையுடன்

இந்த சீர்திருத்தத்தால் உந்தப்பட்ட மற்றும் விளைவு சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கும். இத்திட்டம் உயர்தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக சந்தை நிதி, தனியார் பங்கேற்பு மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நிதியானது மீள்திறன் கொண்ட உற்பத்தி திறன் மிக்க அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல்படும் நகரங்களை கட்டமைத்து அவற்றை நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகளாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிதியானது 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை செயல்படும். இதன் செயலாக்க காலத்தை 2033-34 நிதியாண்டு வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுதல், நகரங்களின் ஆக்கப்பூர்வமான மறுவளர்ச்சி, நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்காக 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இது செயல் வடிவம் கொடுக்கிறது. நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான இந்த நிதியுதவி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். திட்ட நிதியுதவியில் குறைந்தபட்சம் 50% நகராட்சி பத்திரங்கள், வங்கிக் கடன்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை உள்ளிட்ட சந்தை மூலங்களிலிருந்து திரட்டப்பட வேண்டும். மீதமுள்ள பங்கை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பிற மூலங்களிலிருந்து வழங்கலாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் சீர்திருத்தம் சார்ந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சவால் முறை மூலம் திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். நகர்ப்புற நிர்வாகம், சந்தை மற்றும் நிதி அமைப்புகள், செயல்பாட்டு திறன் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களுக்கு வலுவான உந்துதல் அளிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட இடர்பகிர்வு கட்டமைப்புகள் மற்றும் சேவை வழங்கல் தரநிலைகளை அளவுகோலாக கொள்வதன் மூலம் தனியார் துறை பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும். பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ₹5,000 கோடி நிதியானது 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்கள் உட்பட 4,223 நகரங்களின் கடன் தகுதியை மேம்படுத்தும். குறிப்பாக முதல் முறையாக சந்தை நிதியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும். மேலும் இந்த நிதியின் கீழ் உள்ள திட்டங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கம், நிலைத்தன்மை மற்றும் சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால் அடிப்படையிலான கட்டமைப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். நிதியுதவியானது சீர்திருத்தங்கள், மைல்கற்கள் மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விளைவுகளுடன் இணைக்கப்படும். மேலும் நிதி விடுவிப்பிற்கு சீர்திருத்தங்களை தொடர்வது ஒரு முன் நிபந்தனையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஒற்றை டிஜிட்டல் இணையதளம் மூலம் திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களின் காகிதமில்லா கண்காணிப்பு எளிதாக்கப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து.

வணக்கம் நேயர்களே, குயில் பாடும் நந்தவனத்தில் இசை பூக்களாய் நம் மனதை கொள்ளிக் கொள்ள வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் மான்ஸ்டர் படத்திற்காக சித் ஸ்ரீராம் குரலில் வரும் பாடல்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பழம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும். நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

மனமயங்கும் மாலை பொழுதில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி விக்ரம் வேதா படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரை இசை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:30. நேர்களை இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:03.

பழமையான காவியம் முதல் புதிதாய் பிறந்த மெட்டுக்கள் வரை கேட்டு ரசிக்கும் ஒரே நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை

முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் சொர்க்கத்தில் இருந்து இறங்கி வந்த தங்க பதுமை அவள். டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முல்லைச்சரத்திலினி மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். தமிழும் சுவையும் போல், கவியும் இசை போல், இந்த இருமனம் இணைய வாழ்த்தும் ஒரு மனம்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

நொடிக்கு நொடி மூச்சுக்காற்றாய் வந்து உங்கள் இதயங்களை உரசி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாசவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:13 ஆயாச்சு. நேயர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். புன்னகையால் பூப்பறிக்கும் கண்ணனுக்கு காதல் தூது விடுகிறார் இவர். கல்யாணராமன் படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல், பாடல் கீசை இளையராஜா.

மெல்லிய விரல்களின் தீண்டலில் நரம்புகளின் மீட்டலில் நாட்டியமாடும் வீணை. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், பிறைசூடன் வரிகளில் இளையராஜா இசையில் வருகிறது பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான் அண்ணன்.

0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: பூவோடு சேர்ந்திருக்கும் வாசம் போல் உங்கள் நினைவோடு சேர்ந்திருக்கும் எங்கள் நேசம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிகழ்ச்சியில் இனி வீரா படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அசத்தலான பாடல் கேட்கலாம். காற்றடிக்கும் இருளில் அசையாமல் எரியும் தீபம் நீ, கரை சேர்க்கும் சுடராய் என் காதல் வாழ்வில் ஒளிரும் ஒளியும் நீ.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பழம் சி சந்திரகலா அவர்கள். அமுத சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும். நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

பயணிப்போம் ஒரு பயணம் கரம் பற்றி களைப்பாகும் வரை காதல் தேசத்தில். சிம்மராசி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில் வருகிறது பாடல்.

நேயர்களுக்கான நினைவூட்டல். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலைக்கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு சென்று வரும் 12ஆம் தேதியன்று நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டுமென கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

நேயர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 5:40. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

ஓயாமல் பேசும் அவள் இதழ்களைக் கண்டு பூக்களும் அவா கொண்டது. அவள் கன்னக்குழியில் இறங்கி கவிதை எழுத. இனி ஜெயராம் படத்திற்காக சுமங்கலி பாடிய பாடல்.

சரித்திரத்தில் இனி உத்தமபுத்திரன் படத்திற்காக விஜயாண்டனியின் இசையில் நரீஷையர் பாடிய பாடல், சொல்லாமல் சொல்லும் அவள் விழிகள் ஓராயிரம் கதைகள்.

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரெட்ரோ. பாடியவர் சந்தோஷ் நாராயணன். மயங்காதவர் மனம் கூட தலையாட்டும் இந்த இசையில்.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா விவசாயம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். அமுது சுரபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும், தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை என்ற தலைப்பில் மேலாசாரி பள்ளம் ஏ உபால்ராஜ் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை இடம்பெறும். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி, இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இடம்பெறும். 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு நேரலை நிகழ்ச்சி. 11:20 கடிதமும் கருத்தும், 11:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே.

0: News Bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:10. சேவை செய்திகள். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த 30ஆம் தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதிற்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதிற்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்ச வரம்பு எதுவும் இல்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எவ்விதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே குறிப்பிட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445477016 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷிமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எங்கும் இனிமே எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 6:18. காற்றலில் இனி மெல்ல தவழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
4: செல்
6: 7305365016.
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
8: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
7: தோல் நோய்கள்,
8: வயிற்று செரிமான கோளாறுகள்,
7: மூட்டுவலி, வாதம்,
8: சுவாச கோளாறுகள்,
7: மூலம்,
8: தலைவலி, மைக்ரேன்,
7: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
8: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
7: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
8: 9443693100.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: கண்தானம் என தொடங்கும் KS சந்திரசேகர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் T. ஜெயலட்சுமி. பாடலை பாடியவர்

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358 7373 58.
2: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து

0: கால் ஹார்ட்டிட ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483.
0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: கந்தனை எண்ணி என தொடங்கும் பாடலை பாடுவோர் ஆர் ஜி சீதா, ஜி உஷா, இசை ஷியாமலா சுவாமி, பாடலை இயற்றியவர் நெல்லை பூ கணபதி.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும்

0: E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷகீலும், மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு

0: உத்தரவை இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. மேற்கு வானம் சிவந்து சிரிக்க மெல்லிய காற்று மலர்களை தழுவ இசையோடு ஒரு பயணம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்பட

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: திரைசெயலினி அழகிய தீபடத்திற்காக ரமேஷ் விநாயகம் ஹரிணி பாடிய பாடல்.

0: காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
0: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்கமகன்.

0: கேட்டு ரசித்தது திரைசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:01.

0: இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சியில் முதலில் சுதா ரகுநாதன் பாடிய பாடல்

0: செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்புசாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேர்

0: பேரும் பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 546,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
1: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனேன். எங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில கிளீன் 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டுனேன். 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். இது 1 லட்சத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
0: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
2: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 தேதி விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
3: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான

வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த் சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதி கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் துறை சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும், காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக தெளிக்கவும், வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண்கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ யூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும், தென்னையில் ரோகோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டேருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும், நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள் மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும், ரப்பர் மிளகு கிராம்பு ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் வரும் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு 702 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக்கொள்ளலாம். கன்னிப்பூ நெற்பயிருக்கான இழப்பீடு தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேரம் 7:30. இனி கேட்கலாம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா விவசாயம் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள் பங்கேற்கும் நேர்மை.

0: முகம் அமுது சுரபி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும்? நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழவுதான் நமது உயிர். நம் உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கும் நிலத்திற்கு நாம் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. முடிந்தவரை செயற்கை உரத்தை விட்டுவிட்டு விவசாயிகளை இயற்கை உரங்களை பயன்படுத்துங்கள்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இனி நஞ்சில்லா விவசாயம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள்.
3: வணக்கம்மா.
4: வணக்கம் மேம்.
3: உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என் பெயர் சந்திரகலா. நான் குளச்சல் பகுதியிலிருந்து வர்றேன். நாங்கள் மொட்டை மாடியில் இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்றபடி விளை பகுதியில் வாழை தென்னை இயற்கை முறையில பழங்கள் எல்லாம் நட்டு பழம் பறிக்கிறோம்.
3: இயற்கை விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்றதுக்குள்ள ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
4: இப்போ எல்லா மக்களுக்கும் பலவிதமான நோய்கள் வருது. கெமிக்கல், அதாவது கடையில் வாங்குற உரங்களை போட்டு மக்களுக்கு வந்து அது கத்திரிக்காயில் போடும்போது அது டைரக்டாகவே மக்கள் சாப்பிடும்போது குடல் சம்பந்தமான நோய்கள் வருது. பழங்கள் சாப்பிடும்போது வயிறு சம்பந்தமான நோய்கள் வருது. தக்காளி, பச்சை மிளகு எல்லாமே கீரை வகைகள். முக்கியமாக சொல்ல போனால் கீரைகள் அப்படியே உடனடியாகவே அந்த கெமிக்கல் உரங்கள் வந்து நம்ம போய் பிள்ளைங்களுக்கு வாந்தி மயக்கங்கள் வருது. நமக்கு அதை சாப்பிட்ட உடனே வயிறு வலி சம்பந்தமாக வருது. வயிறு அடிவயிறு சூடாகி பலவிதமான உபாதைகள், லூஸ் மோஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால நாங்கள் என்ன செய்தோம், இயற்கை விவசாயம் செய்து பார்ப்போம்னு பார்த்தோம். பார்த்தா நல்ல விதமாக இருக்குது. வயிறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம கீரைகளை அறுவடை செய்து சாப்பிடும்போது எந்த விதமான கஷ்டமும் வயிற்றுக்கு தெரியவில்லை. மற்றபடி பழங்கள் சாப்பிடும்போதும் எந்த கஷ்டமும் இல்லை. அதுபோல் கீரைகள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை சாப்பிட சாப்பிட நமக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ வாழைப்பழம் டேஸ்ட்டாக இருக்குமானு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கடைகளில் வாங்குகிற பழம் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, ஆனால் நீங்கள் தர பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோல் காய்கறிகள் எல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் கோவக்காய் நட்டிருக்கோம். அந்த கோவக்காயை சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் எந்த டேஸ்ட்டுமே வரலையே, அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எங்கள் நண்பர்கள் கேட்குறாங்க. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருக்கு. மற்றபடி நமக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம். நம்ம வந்து இயற்கையாகவே சாப்பாடு கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு சந்தோஷம், நம்ம நண்பர்கள் வந்து பெருமையாக பேசுகிறாங்க, இயற்கையாக உணவுகள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காய்கறிகளுக்கு நம்ம போடுற பொருள் வந்து வீட்டுல யூஸ் பண்ற காய்கறி பழங்களோட தோல் ஊற வச்சு நாங்க ஊத்துவோம்.
3: அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறியாகட்டும் பழங்கள் ஆகட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து செயற்கை முறையில தான் அதை வந்து விவசாயம் பண்ணி தராங்க. அதனால நம்மளுக்கு நிறைய விதமான நோய்கள் வருது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் இயற்கை விவசாய முறைக்கு மாறினேன் அப்படின்னு சொன்னீங்க. இயற்கை முறையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: இப்போ வந்து காய்கறிகள் கீரைகளில் பூச்சிகள் வரும்போது நாங்கள் வந்து மீன் அமிலம் நாங்களே ரெடி பண்ணி அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுறோம், வேர்களில் விட்டு கொடுக்குறோம். அப்போ அந்த பூச்சியின் தாக்கம் குறைவாகவே இருக்குது. மற்றபடி வேப்பிலை, புங்கையிலை, பப்பாளி இலை, துளசி இலை இந்த மாதிரி இலைகளை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி கொடுக்குறோம். எங்கள் விலையில் நிற்கிற என்னென்ன மரம் நிற்குதோ எல்லா மரத்தில் உள்ள இலைகளையும் நாங்கள் அதில் ஊற வச்சு 40 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து இந்த செடிகளுக்கு நாங்கள் ஊற்றி கொடுக்குறோம். மற்றபடி இயற்கையாகவே எங்களுக்கு ரொம்ப வந்து துளசி வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் நிற்கிறது. அதனால அந்த துளசி, வேப்பிலை, நொச்சி இலை இந்த மாதிரி அதை ஊற வச்சு நாங்கள் கொடுக்குறோம்.
3: மற்றபடி உரங்கள் என்ன உரங்கள் கொடுக்குறீங்க?
4: உரங்கள் வந்து வேப்பிலை, வேப்ப மரத்தை அந்த இலைகளை கலெக்ட் பண்ணி வந்து அதை சின்ன சின்னதா உடைச்சி அதையும் ஒரு டப்பால ஊற வச்சு அந்த இதுகளுக்கு ஊற்றி கொடுக்கறோம். மற்றபடி வாழைப்பழத்தோல், நம்ம வீட்டுல கிடைக்கிற காய்கறி கழிவுகள் தோல், மற்ற பலாமரம், அந்த மாமரம், அதுல உள்ள

0: சரு, நொச்சியலை சரு, அது எல்லாத்தையுமே மண்புழு உரமா மாற்றி அந்த உரங்களை நாங்க அந்த செடிகளுக்கு போட்டு கொடுக்கறோம்.
1: இயற்கை விவசாய முறையில் என்னென்ன விவசாயம் பண்றீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: இயற்கை விவசாய முறையில வந்து காய்கறிகள், பழங்கள், முக்கியமா சொல்ல போனா வாழை மரம், செவ்வாழை, ஏத்தன் வாழை, இந்த ரெண்டு வாழையும் நாங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம செயற்கையாக பண்ணுறதை விட இயற்கையாக பண்ணும்போது நமக்கு அந்த வாழை அளவு பெரிய மரமாக வருது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுபோல் அந்த வாழையை வந்து நம்ம பார்க்கும்போதே ஒரு லைக் பண்ணுறது போல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை ஒவ்வொரு டைமும் அதுக்கு வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது. அந்த வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியாக வரும்போது நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. காய்கறிகள் வந்து கோவைக்காய், புடலங்காய், தக்காளி, கத்தரிக்காய், வழுதனங்காய், பச்சை மிளகு, இந்த மாதிரி காய்கறிகள் நான் நட்டிருக்கேன். வெண்டைக்காய், வெண்டைக்காயெல்லாம் அவ்வளோ அழகாக வரும். அந்த வாழைகளுக்கு வந்து நாங்கள் வந்து இயற்கையான முறைப்படியே அந்த உரங்களை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்.
1: இந்த சாணி உரம் இதெல்லாம் போட்டு வளர்க்குறீங்களா? மற்றபடி இலை
0: ஆமாம்
1: தழைகள்
0: ஆமாம்,
1: மட்டும்தான்?
0: பசு வளர்க்குறோம். அந்த பசுவில் உள்ள சாணி உரம் காய போட்டு அந்த வாழைக்கு வைக்கிறோம். அதுக்கு கூடவே இந்த இலை தழைகளை உரமாக மாற்றி அதை கொடுக்குறோம். வேப்பிலை முக்கியமாக கொடுக்குறோம். அதுபோல் விலைகளில் கிடைக்கிற எல்லா புல் வகைகள், செடி வகைகள் இதை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றுக்கிறோம்.
1: வாழையை தவிர வேற ஏதாவது பழ மரங்களாட்டு வேற வச்சிருக்கீங்களா?
0: ஆமாம், பப்பாளி மரம், ரம்புட்டான் மரம், ஜாம்பக்காய், மாமரம், பலா மரம்
1: இதெல்லாம் வச்சிருக்கீங்க?
0: வச்சிருக்கோம்.
1: எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபுல்லாவுமே இயற்கை சாணி உரங்கள் தான் போட்டுட்டு இருக்கீங்க?
0: நான் எந்த கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல.
1: பசுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த கழிவுகளே உங்க செடிகளுக்கும் நீங்க போட்டு வளர்க்குறீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்க சொன்னீங்க இதுல உள்ள காய்கறிகள்லாம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு, அது எப்படி கடையில் உள்ள காய்கறிகளுக்கும் இந்த காய்கறிகளுக்கு வித்தியாசத்தை நீங்க எப்படி உணர்றீங்க?
0: இப்போ நம்ம கத்தரிக்காய் வந்து கடையில் வாங்கும்போது அந்த காய்கறி வந்து காரல் அதிகமாக இருக்கும். இதே நம்ம வீட்டில் காய்ச்சிருக்க கத்தரிக்காயை நம்ம பார்த்தா எந்த காரலும் இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கத்தரிக்காய் எடுத்து தொக்கு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கோவக்காயெல்லாம்
1: கடையில் வாங்கும் போது கசப்பு தன்மை இருக்கும்,
0: கசப்பு தன்மை இருக்கும், இது வந்து மெழுகு போல் இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது
1: வெள்ளரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
0: ஆமாம், வித்தியாசமாக இருக்கும். அது எவ்வளோ சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு, நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க கோவக்காயெல்லாம், அது நல்லா இருக்காது, அது வேண்டான்னு. ஆனால் இதை சாப்பிட்ட பிறகு சொல்லுவாங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கூட்டு வைக்கலாம், வத்த குழம்பு போல வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம்,
1: சாம்பாருக்கும் போடலாம்,
0: சாம்பாருக்கும் போடலாம். நம்ம என்ன பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். மற்றபடி நீளமா கீறி வத்தல் பொடி உப்பும் போட்டு நம்ம சும்மாவே வதக்கி எடுத்தாச்சுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
1: அதாவது வீட்டில் நீங்க சொன்ன மாதிரி எந்த செயற்கை உரங்களும் போடாம இயற்கை உரங்கள் போடுறதுனால அதனுடைய சுவை நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. பொதுவாகவே இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய புழு பூச்சிகள்லாம் வரும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில விவசாயிகள் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதனால கூட நம்ம அதை சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயோட சேர்த்து நம்ம கெமிக்கல்ஸையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங். இதே இது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதுக்கு சுவையும் நல்லா இருக்கு, இன்னொன்று வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து அது சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு, அப்படிதானே?
0: ஆமாம், அது பொதுவாக வெளியே கத்திரிக்காய் வாங்கும்போது நம்ம ஒரு கத்திரிக்காய் அல்ல ரெண்டு கத்திரிக்காய் மேலே போடவே தோணாது. இது ஒன்று போதும், சாம்பாருக்கு ஒன்று போதும், அவியலுக்கு ஒன்று போதும், அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த நம்ம வீட்டில் விளைகிற கத்திரிக்காய் வந்து 10 கத்திரிக்காய் எடுத்து நம்ம சமையல் பண்ணாலும் அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும், நிறைய சாப்பிடலாம். நம்ம இப்போ ஒரு 10 கத்திரிக்காய் பெருசாக எடுத்து நம்ம தொக்கு வச்சாலும் அதில் அவ்வளோ அள்ளி வச்சு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்ம அதில் விஷம் இல்லை, வயிற்றுக்கு நல்லதாக போகுது, ஹார்ட்டுக்கு நல்லது. கத்திரிக்காய் ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க கத்திரிக்காய் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஊறல் அரிக்கும் அப்படின்னு. ஆனா இந்த நாட்டு கத்திரிக்காய், நம்ம வீட்டுல செய்யற கத்திரிக்காய் எந்த அரிப்பும் இல்ல, நாக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு, மிளகா டேஸ்டா இருக்கு.
1: இப்போ புடலங்கையெல்லாம் நான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, புடலங்கையா வெள்ளரிக்காய் சுரக்காய் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: ஆமா வச்சிருக்கேன்.
1: இப்போ அதுலயும் நல்ல டேஸ்டா இருக்கும் தானே?
0: ஆமா அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கு.
1: மாடியில என்னெல்லாம் காய்கறி வச்சிருக்கீங்க?
0: மாடி தோட்டத்துல தக்காளி, பச்சை மிளகாய், இந்த சுரக்காய், கோவக்காய், கத்தரிக்காய்,
1: பாக்கி உள்ளதெல்லாம் மண்ணில் நட்டுருக்கீங்க?
0: ஆமா விளையில.
1: இப்போ இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க நீங்க?
0: பராமரிக்கிறது செலவு நமக்கு ஈஸி தான், ஏன்னா நம்ம அதுக்கு வந்து தண்ணி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி பெருசாக அதை நம்ம பராமரிப்பு செலவுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது இப்போ தயிரில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி இந்த மீன் அமலம் செஞ்சு
1: அது நீங்கள் செய்வீங்களா?
0: ஆ, பஞ்சகாவியா செஞ்சு அந்த இது யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த காய்கறிகளின் கலரே, அந்த இலைகள் வந்து ரொம்ப கிரீனிஷாக அழகாக பச்சை

0: வித்தியாசமா இருக்கும், அதை பார்க்கவே அவ்வளவு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும்.
1: இப்படி இயற்கை விவசாயம் பண்றதுலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிதானே?
0: ஆமா, எனக்கு முன்னாடியே இயற்கை விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அது இப்போ வந்து அதை இன்னும் அதிகமாக நான் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும், மக்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, இந்த கொரோனாக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து எல்லாருமே தன்னுடைய பணிகளை பார்த்து அது இது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொரோனான்னு ஒரு நோய் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அந்த கஷாயம், ஆடாத்தோடா, துளசி, மஞ்சள், நல்ல மிளகு, வெற்றிலை, அதுக்கு அனுபவம் வந்து மக்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இதெல்லாம் குடிக்கும்போது தான் நம்ம வீட்டு

0: என்னன்னா, இந்த கொரோனாக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து எல்லாருமே தன்னுடைய பணிகளை பார்த்து அது இது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொரோனான்னு ஒரு நோய் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அந்த கஷாயம், ஆடாதொடா, துளசி, மஞ்சள், நல்ல மிளகு, வெற்றிலை, அதுக்கு அனுபவம் வந்து மக்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இதெல்லாம் குடிக்கும்போது தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறணும்னு மக்கள் நிறைய மாறிட்டாங்க. அதிகமாக படித்தவங்க கூட, நல்ல மேதைகள் கூட வீட்டில் வந்து ஒருவேளை இயற்கை கஷாயம் குடிக்கிறாங்க. கருப்பு கவுனி அந்த மாதிரி, கஞ்சி அந்த மாதிரி, பயறு
1: பாரம்பரிய
0: புட்டு,
1: அந்த
0: அரிசிகளை யூஸ்
1: அரிசியா?
0: பண்ண தொடங்கிட்டாங்க. இல்லது அதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இந்த நோய் வந்த பிறகு எல்லாரும் நம்மளை தற்காத்து கொள்ளணும், நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேத்திகள் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தலைமுறைகளையே அவங்க யோசிக்கிறாங்க.
1: அதனாலேயே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா நல்ல மாற்றம் வந்திருக்கு.
1: நீங்க எப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்க?
0: முன்னாடியே எனக்கு இயற்கையா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா நம்ம சாப்பிடும் போது வயிறு வந்து எனக்கு இரிட்டேஷனா இருக்கும்,
1: வயிறு வலி உண்டு உங்களுக்கு?
0: வயிறு வலி உண்டு, அதுக்கு பிறகு முதுகெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும், இடுப்புக்கும் அந்த வெயிட்டா இருக்கும். அதுக்கு பிறகு நான் யோசிக்கிறேன், எதனால நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம இனி வந்து இயற்கைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி மாறி அந்த கீரைகள் எல்லாம் இயற்கையாவே விவசாயம் செய்து அந்த பழம் எல்லாம் வீட்டில் சாப்பிட தொடங்கினோம், நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. மேக்சிமம் வீட்டில் அந்த மண் பானையில் சமைப்போம் நாங்கள், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து மண்பானையில் சமைச்சு தான் நமக்கு தந்தாங்க. ஆனாலும் சில நாட்களில் நம்ம வந்து அலுமினிய பானைகளை எல்லாம் சமைக்க தொடங்கினோமா, அப்போ அந்த அலுமினிய பானையில் ஒரு நாள் நான் சமைச்ச சாப்பாடை பழையதாக யூஸ் பண்ணேன். அப்போ மறுநாள் காலையில் எனக்கு ரொம்ப வாந்தி, வயிற்று வலி, லூஸ் மோஷன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இனி இந்த அலுமினிய பானையில் நம்ம சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண் பானையிலேயே நம்ம விறகடுப்பில் சமைக்க தொடங்கினேன். அது வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கு. மண் பானையிலே மீன் குழம்பு வைக்கிறது, மறுநாள் அந்த சாதம் இருந்தா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை நாங்கள் இப்போ சாப்பிட தொடங்கியிருக்கோம். அதனால வயிறு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இயற்கை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், மீன் குழம்பு, மண்பானை சமையல் அப்படி எல்லாமே யூஸ் பண்றதுனால எங்களுக்கு, நாங்கள் மிகுந்த ஆரோக்கியமா இருக்கோம். நானும் என் குடும்பமும் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம்.
1: இப்போ நீங்க கீரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: கீரை என்னென்ன கீரைகள் நீங்க இயற்கையில போட்டிருக்கீங்க?
0: முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சோப்பு கீரை, தண்டங்கீரை, அப்புறம் அந்த சிறுகீரை, அகத்திக்கீரை
1: இதெல்லாம் நிக்கி உங்க வீட்டுல?
0: நிற்குது, பருப்பு கீரை, அந்த மாதிரி அந்த கீரைகள் இருக்கு. அந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை அது வந்து கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்தோம்னா கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, கண் நரம்புகள் குறைபாடுகள் இல்லாமல் பார்வைக்கு நல்லா
1: இதே
0: இருக்கும்.
1: மாதிரி மூலிகை செடிகள் வச்சிருக்கீங்களா?
0: மூலிகை செடிகள் வந்து துளசி, நொச்சி, ஆடாதொடை இந்த மாதிரி இருக்குது,
1: எல்லாம் வச்சிருக்கீங்க.
0: வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்.
1: இது எல்லாமே நீங்களே இயற்கையில கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அதை பயன்படுத்திக்கிறீங்க.
0: நாங்களும் கஷாயம் போட்டு சாப்பிடுக்கிறோம், மற்றபடி மற்ற மக்களுக்கும் அதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். எல்லா மக்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கஷாயம் எடுக்கணும். நவரப்பச்சிலை, வெற்றிலை, துளசி இலை இந்த 3 இலையும் போட்டு
1: கஷாயம் போட்டு
0: கஷாயம்
1: குடிக்கணும்.
0: போட்டு குடிக்கிறதுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம். எல்லா மக்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஓரளவு அந்த நியூட்ரிஷன் ரொம்ப தெரியுது. அதனால எல்லா மக்களுக்கும் கர்ப்பிணிகள் என்ன சாப்பிடணும் அதை பற்றியெல்லாம் நான் அதிகமாக மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
1: நீங்க இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு வந்து நீங்க ஏதாவது பயிற்சி வகுப்புகள் இந்த மாதிரி எல்லாம் கலந்துகிட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: இருக்கு
1: என்னென்ன பயிற்சி வகுப்புகள்ல கலந்துகிட்டீங்க?
0: இயற்கையை சார்ந்த பயிற்சி வகுப்பு, இயற்கையான அங்காடிகள் அந்ததுல போகும்போது அவங்க அந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஒரு வாட்டி ஈரோட்டில் ஒரு பயிற்சி இது நடந்தது, அப்போ அதுக்கு போனேன். இப்போ வந்து வேலூருக்கு அந்த இதுக்கு போகணும்னு நினச்சேன், போக முடியல. இனி ஜூலை மாதம் 28ஆம் தேதி சென்னையில் இது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு கண்டிப்பாக போகணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு போகும்போது நமக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்குது. இந்த மஞ்சள் வந்து எப்படி வளர்க்கணும், வீட்டுல மஞ்சள் நிக்குது.
1: இஞ்சி வச்சிருக்கீங்களா?
0: இஞ்சி, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள்
1: மூணு வச்சிருக்கீங்க. கருமஞ்சள் வந்து எதுக்கு பயன்படுத்துறீங்க? அது நல்ல மருத்துவ குணம்னு சொன்னாங்க.
0: ஆமா, கருமஞ்சள் வந்து மருத்துவ குணம் உள்ளதுதான். ஆனா எனக்கு வந்து கருமஞ்சள் வந்து வீட்டுக்கு அதை பார்த்தாலே அதுக்கு வாசமே ரொம்ப நல்லா இருக்குது.

0: ஆனால் அந்த கருமஞ்சளை வந்து இப்போதைக்கு எனக்கு அதை என்ன பண்ணணும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அது நான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது கேன்சர் நோயை தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. நாங்கள் வந்து அதை கொஞ்சம் எடுத்து பாலில் போட்டு கொஞ்சம் குடிப்போம். மற்றபடி நான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இனி பெரியவங்கள்ட்ட கேட்டு அதை என்ன பண்ணணும் அல்லது எந்த மக்களுக்கு அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி கேட்கலான்னு இருக்கிறேன். கரெக்டாக எனக்கு அதை என்ன பண்ணணும்னு தெரியல.
1: நாட்டு மாடுகள் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இந்த நாட்டு மாடுகளை வந்து வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு?
0: நாட்டு மாடுகளை வளர்க்கும் போது அந்த சாணம் கிடைக்குது நமக்கு,
1: நல்ல பியூரான சாணம் கிடைக்குது,
0: பியூரான சாணம் கிடைக்குது, கோமியம் கிடைக்குது, அந்த பால் நம்ம
1: நல்ல
0: வீட்டில்
1: சுத்தமான பாலா
0: சுத்தமான
1: இருக்கு.
0: பால் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பால்லேருந்து எடுக்கிற நெய் வந்து சுத்தமான நெய் கிடைக்குது. அதை நம்ம தயிராக வைக்கும் போது சுத்தமான தயிர் கிடைக்குது. இவ்வளோ விஷயம் நல்ல இதாக கிடைக்குது.
1: நீங்க வந்து அதுல நெய்யெல்லாம் எடுக்கிறீங்க,
0: கண்டிப்பாக எடுப்போம்.
1: அது தண்ணி விடாம அது அப்படியே காய்ச்சி நெய்
0: காய்ச்சி
1: எடுக்கிறீங்க.
0: அந்த ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணி
1: ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து காய்ச்சும் போது அதுல ஆடையை தனித்தனியா கலெக்ட் பண்ணி
0: கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாள் எடுத்து அதை ஐஸ் வாட்டரில் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அந்த நெய்யை எடுத்து சூடு பண்ணும்போது அது நெய்யாக வர்றது நல்ல வாசமாக. அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையை போடும்போது அது சுத்தமான நெய்யாக வர்றது
1: நல்ல டேஸ்டா இருக்கு.
0: நல்ல டேஸ்டாக இருக்கு. நம்ம மற்ற கடையிலேருந்து வாங்குறது இந்த இவ்வளோ டேஸ்டாக வரவே இல்லை. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு.
1: கோழிகள், பசு மாடுகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம். இந்த கோழியினுடைய கழிவுகளை நீங்க என்ன பண்றீங்க?
0: கோழிக்கு கழிவு வந்து தென்னைமரம், மாமரம், புளியமரம், பலாமரம்
1: இதுக்கெல்லாம்
0: அப்படி
1: போட்டுருவீங்க?
0: தோப்புகள் இருக்கு. அதுக்கு நாங்கள் போடும்போது தேங்காய் வந்து நல்லா செழிப்பாக வருது.
1: நோய் தாக்குதலும் ரொம்ப
0: நோய்
1: இல்லை,
0: தாக்குதலும் இல்லை.
1: இந்த மாதிரி பண்றீங்க எல்லாமே?
0: ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த கோழி எச்சத்தை வாரி அப்புறப்படுத்தி அந்த மரங்களுக்கு போட்டுருமா. அப்போ அந்த மரங்களும் நல்லா செழிப்பாக இருக்கும்.
1: இந்த கொட்டைகள்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: கொட்டகையே வாரத்துக்கு ஒரு நாள் அந்த எச்சம் எல்லாம் வாரி இது பண்ணுறோம். அடுத்தது கிளீனர், கோழிகளை அந்த கிளீனர்லாம் முக்கிய அந்த கோழிகளை க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் அந்த கிளீனரையே மிக்ஸ் பண்ணி அந்த கொட்டகையெல்லாம் கொஞ்சம் தளிச்சு விடுறோம். புங்கையில அந்த பேனு பொடுகு அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கு வந்து அந்த புங்கையில போட்டு கொஞ்சம் சின்ன ஆவி ஆவி போடுவோம்.
1: அந்த ஸ்மெல்லுக்கே கொசு எல்லாம்
0: ஆமாம்,
1: அவ்வளவு வராது,
0: கொசு வராது,
1: ஈக்களும் ரொம்ப இருக்காது.
0: ஈ அந்த பக்கமே இல்லை, அந்த மாதிரி நீட்டாக இருக்கு.
1: இதெல்லாமே நீங்க தான் பண்றீங்களா? உங்க கூட வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்க வீட்டில் உள்ளவங்க
0: என்னுடைய கஸ்பண்டும் கூட பண்றாங்க.
1: நீங்க ரெண்டு பேரும்
0: ரெண்டு
1: தான்
0: பேருமே அந்த இயற்கை விவசாயம் பண்றோம்.
1: பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
0: கண்டிப்பா நம்ம காலையில எழும்பும் போதே அந்த அதை நினைச்சிட்டே வரும்போது நமக்கு எல்லாமே அது ஈஸியா இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம், இயற்கை விவசாயத்துக்கு மாறினாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க வந்து நாட்டு மாடுகள் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இயற்கை முறையிலேயே நான் வந்து எல்லா விஷயங்களும் சமைச்சு சாப்பிட்றோம். இந்த அசோலா கோழிகளுக்கு மாடுகளுக்கு மட்டும் தீவனமா கொடுக்காம நாமளும் அதை உணவுல எடுத்துக்கலாம். அதன் மூலம் நமக்கும் புரோட்டீன் சத்துக்கள்லாம் இயற்கையிலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இன்னைக்கு குமரி பண்பலையில நேயர்கள்கிட்ட பகிர்ந்து இருக்கீங்க. கண்டிப்பா இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம் மேம்.
2: இதுவரை நஞ்சில்லா விவசாயம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி பாரு, மேக கூட்டமா கூடி நிக்கி, இந்த சமயத்துல நீ என்னப்பா விதைக்க போற? நிலத்தையில வெட்டி திருத்திட்டு இருக்க.
4: ஏக்கா இப்ப கீரை போட்டான்னு பாக்கும்போது நமக்கு வந்து விளைச்சல் கிடைக்கும் இல்லையாக்கா, அதுதான் கீரை போடுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்க அந்த நிலத்தை.
1: என்ன தம்பி சொல்ற, நீ சொல்றது கரெக்ட் தான். கீரை போட்டா இப்போதைக்கு தண்ணி உள்ள விட வேண்டாம், ஏற்கனவே நிலமெல்லாம் ஈரப்பதமா தான் இருக்கு. ஆனா பாரு, நான் இப்பதான் வரும்போது வானிலை அறிக்கை கேட்டு வரேன் ரேடியோல, அதுல சொன்னாங்க இப்ப மழை இன்னும் 4-5 நாளைக்கு கனமழை உண்டுன்னு சொல்றாங்க. நீ இப்ப பாத்து கீரை விதையை நீ தூவி விட்டேனா உனக்கு வந்து தண்ணியில அவ்வளவு மூழ்கி பேராதாப்பா, அப்படியே செடி வந்தாலும் உனக்கு அது பிரயோஜனம் இல்லாம போயிருமே.
4: என்னக்க சொல்றீங்க, தொடர்ச்சி ஒரு மூணு நாள் மழைன்னு சொல்லிட்டு வானொலியில சொன்னாங்களா?
1: ஆமா தம்பி, நான் இப்பதான் வானிலை அறிக்கை கேட்டுட்டு வந்தேன். வானிலையதான் அந்த மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் சொன்னாங்க, அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கான அறிவிப்புகளையும் அறிவிச்சிட்டு இருக்காங்கப்பா. அதுல கண்டிப்பா கனமழை மூணு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் நான் கேட்டுக்கிட்டே அப்படியே வரப்போலயே நடந்து வந்துகிட்டு இருக்கேன்.
4: எக்கா நீங்க

0: சொன்னது ஒரு நல்ல விஷயம் ஆச்சாக்கா. ஏன் தெரியுமாக்கா, இப்ப தொடர்ச்சியா மழை பெய்துன்னு பாக்கும்போது நம்ம அந்த கீரை விதை வந்து நம்ம போட்டோம்னு பாக்கும்போது அந்த கீரை விதை அவ்வளவு வந்து அந்த தண்ணியில வந்து அடிச்சிட்டு போயிரும். நீங்க சொன்னது எனக்கு ஒரு நல்ல விஷயம் அக்கா.
1: ஆமா தம்பி, ஆயிரக்கணக்கான ரூபாயா செலவு பண்ணி விதை வாங்கி நிலத்தை பண்படுத்தி நீ கீரையை விதைக்க போறேன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் போடி வந்தேன். இப்பதான் களை எடுத்துக்கிட்டே இருந்தேன், அதுல ரேடியோவை ஆன் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதுலதான் வானிலை அறிக்கை சொன்னான். சரி தம்பி, அதுக்குள்ள விதைச்சிட்டானா என்னன்னு தெரியல, காலையில வேற நீ அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா, அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லி
0: கனமழையும்
1: சேர்ந்து பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. மீனவர்கள் கடலுக்குள்ளாடி போயிட்டு அப்புறம் அங்கே தத்தளிக்க கூடாது, அதனால இப்பவே எச்சரிக்கை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் சில பல அறிவிப்புகள் சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வெட்டி திருத்தி திருப்பி விதைக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொன்னாங்கப்பா. வானொலி இருக்கிறதுனால நம்ம விவசாயிகளுக்கு எவ்வளவு தூரம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது தெரியுமாப்பா.
0: கண்டிப்பாக என்றிமாக்கா, நான் கூட கேட்டிருக்கேன். வானொலியில வந்து பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடுக்கறாங்க. மழைக்காலங்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம சாகுபடி செய்யணும், எந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது, எந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம உரங்கள் கொடுக்கறது, எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது உள்ள விஷயங்கள் வந்து வானொலியிலன்னு பாக்கும்போது பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு தகவல்களை சொல்றாங்கக்கா.
1: ஆமா தம்பி, நம்ம எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம காதால கேட்டு அதன் மூலமா மக்களை எளிதில சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வானொலி தான்ப்பா. அந்த வானொலியில விவசாய தகவல்கள் வந்து வர்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது இல்லாம வானொலியில நிறைய முன்னறிவிப்புகள் சொல்றாங்க, விவசாய ஆலோசனைகள் வழங்குறாங்க, விவசாயிகள் அதன் மூலமா தங்களுடைய பணிகளை எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்மளுக்கு வானொலியில சொல்லி கொடுக்கறாங்களேப்பா.
0: கண்டிப்பாக என்றிமா, இப்ப நெல் பயிர் சாகுபடி செய்திருக்கேன்னு பாக்கும்போது அதுல எந்த மாதிரி பூச்சிகள் தாக்குது, எந்த மாதிரி நோய்கள் தாக்குது, அப்பப்ப உடனே வந்து விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு தகவல்களை வந்து திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர்கள் மற்றும் தலைவர்கள் வந்து தகவல்களை வந்து உடனே விவசாயிகளுக்கு சொல்லமா வந்து விவசாயிகள் உடனே அந்த மருந்துகளை அடிச்சு அந்த நோய் பூச்சி தாக்குதல இருந்து விவசாயிகள் வந்து உடனே கட்டுப்படுத்துறாங்க.
1: ஆமா தம்பி, இது தவிர வானிலை முன்னறிவிப்புகளை சொல்றாங்க, இன்னொன்னு புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிவிக்கிறாங்க, அரசினுடைய நல திட்டங்களை பத்தி சொல்றாங்க, அப்புறம் அரசு கொடுக்கக்கூடிய சில பல பயிற்சிகளை சொல்றாங்க, அப்புறம் கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான நல்ல பல அரிய தகவல்களை சொல்றாங்க. இளைஞர்கள் வந்து விவசாயத்துல முன்னேறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும், பெண்கள் வந்து விவசாயத்துல பங்கு பெறுவதற்கான சில பல பயிற்சிகள் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு வானொலியின் மூலமா ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்களேப்பா.
0: கண்டிப்பாக ஏந்திரிமாக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க புதிய புதிய தொழில்நுட்பங்கள், இப்ப வந்து ட்ரோன் தொழில்நுட்பம் வந்து வந்திருக்காக்கா. ஏந்திரிமா, இன்னைக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, அப்ப நம்ம அந்த ட்ரோன் மூலம் அடிக்கிறான்னு பாக்கும்போது ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் வந்து ஒரே நாள் வந்து நம்ம மருந்தடிக்கும் வந்து நமக்கு வந்து ஆள் பற்றாக்குறையிலிருந்து நமக்கு வந்து செலவை மிச்சப்படுத்தலாம், ஒரே நாள்ல வந்து வேலையை முடிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு.
1: எந்தெந்த ஏரியாவில என்னென்ன விவசாய முறைகளை நாம செய்யணும், அப்படி செய்தா நமக்கு வந்து வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய வானொலியில சொல்றதன் மூலமா அந்த விவசாயிகள் ஆகட்டும், மற்றபடி இளைஞர்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், அனைவருக்கும் பயனுள்ள நிறைய விஷயங்களை நமக்கு வானொலி மூலமா தெரியப்படுத்துறதுனால வானொலி வந்து வேளாண் சேவையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாமாப்பா.
0: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. ஏன் தெரியுமாக்கா, இப்ப நீங்க கூட வானொலி கேட்டுட்டு இப்ப வந்து தொடர்ச்சி ஒரு 3 நாள் மழை பெய்யும் சொன்னீங்க. நான் இப்ப அந்த கீரை விதைய நான் விதைச்சிருந்தேன் பாக்கும்போது அவ்வளவு வந்து மழை தண்ணியில வந்து பெய்யிருக்க வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களாக்கா. நீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயம், நான் வந்து ஒரு மழை தீந்த பிறகு இந்த கீரை விதைக்கிறது நல்லது.
2: இதுவரை வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும், இது குறித்த தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள்.
4: மக்களுக்கே தெரியும் நிறைய நோய்கள் வருது, அப்ப வந்து கம்பல்சரி நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டாதான் நல்லது. கண்டிப்பா வந்து நம்ம வந்து நோயில இருந்து அதை எதுவுமே காப்பாத்த முடியாது. ஆடோ மாடோ அப்படிங்கும் போது நோய்கள் அப்படியே வந்தாலும் இப்ப பக்கத்துல இருக்கும்போது சில இதுகள்லாம் வந்து டைரக்ட் காண்டாக்ட்ல இருக்கும், இல்லன்னா அது சாப்பிடுற தீவனத்தை மித்த மாடுகள் சாப்பிடுறதுனால அந்த மாதிரி நிறைய இதுல வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இல்ல அதாவது வெக்டர்ஸ் சொல்லுவோம், வெக்டர்ஸ் மீன்ஸ் இந்த மஸ்கிட்டோஸ் அந்த பிளைஸ் அந்த மாதிரி கூட பரவும். அப்படி பரவும் போது வேக்சின் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த டிசீஸ் உடைய இது அதுல இருந்து இருந்தாலுமே பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படாது. ஆனா நம்ம தடுப்பூசி போடல அப்படின்னா வந்து

0: நோய் வந்துன்னா சிரமம் தான். அதனால தடுப்பூசி போடுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி கவர்மெண்ட்ல வந்து இப்ப நமக்குமே ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிட்டாமே கவர்மெண்ட்ல போடுற எல்லா வேக்சினுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல உள்ள ஸ்ட்ரெயின் வந்து வேற எங்கேயும் வெளியே கிடைக்காது பிரைவேட்டா. அதனால தடுப்பூசி வந்து மக்கள் எதுவுமே நிராகரிக்காம போட்டுக்கிறது ரொம்ப சிறந்த வழி.
1: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

தமிழை பாலில மகளை வணங்கிடுவா, பொட்டலையும் பூங்கொடிகள் திருத்திடுவா, அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவா. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

வேளாண் பெருமக்களே, இது உங்கள் நினைவிற்கு நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். அமுது சுரபியில் பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்களில் நெல் பயிரில் பாக்டீரியா இலை சுருள் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

கதைகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப் பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரிய என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப் பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளாா்.

0: உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆதோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101,
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 8:06. இரவு வானில் நட்சத்திரங்கள் மெல்ல மின்னத் தொடங்க நம் குமரி பண்பலையில் மின்னி ஜொலிக்கும்

நேர்களை நம்பிட்டு செல்ல சிட்டுக்கள் குமரி பண்பலை 101 தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இணைப்பு எண் 0462.

நிகழ்ச்சியின் முதல் செல்லச்சிட்டு யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்,

நேர்களே, இது நம்ம வீட்டு குட்டி நட்சத்திரங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. யாரு இங்க இருந்து பேசுறீங்க?

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் முதல் பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்னம்மா? ஹலோ.

0: வணக்கம் வணக்கம். காட்டு விளையில இருந்து சர்ஜின் பேசுறீங்களா? சர்ஜின், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்க, பாடுங்க.
1: மழைநீர் வெள்ளம் மோடிய மண்ணில் வீணாய் செல்லுதே, உள்ளபின் வேர்வை போகவே இயற்பா என்ன வேண்டுமே, நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, போடும் நீர் தேக்கிய உலகின் பசியை தீர்ப்போமே, உழவும் தொழிலும் ஓங்கவே உற்றே துணை மனதானே, வளமும் நலமும் நிறைந்திட வளமும் வழங்கி மனதை போற்றுவோம்.
0: இப்ப எந்த கிளாஸ் படிக்கிறீங்க சர்ஜின்? ஃபிஃப்த் பையாச்சா? இது உங்க பாடத்துல உள்ள இதுவா? பாடலா? போன வருஷம் உள்ளது. இந்த வருஷம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? ஹாப்பியா போறீங்களா ஸ்கூலுக்கு? எஸ், வெரி குட் சர்ஜின், சூப்பரா வந்து பாட்டு பாடினீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நீர்களே இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டு செல்ல சிட்டுக்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அனுகிரகா,
2: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: முக்கிய யோகாசனங்களின் நன்மைகளை.
2: யோகாசனங்களுடைய நன்மைகளா? சரி, அனுகிரகா யோகாசனம் எல்லாம் பண்ணுவீங்களா?
3: ஆமா.
2: சரி, இப்ப சொல்லுங்க.
3: சுகாசனம் நன்மைகள். மன அழுத்தத்தை முழுமையாக குறைக்கிறது. தியானம் செய்ய உடல் நிலையை சீராக்குகிறது. முதுகெலும்பை நேராக்கி உடலின் தோரணையை மேம்படுத்துகிறது. பத்மாசனம் மூளையை அமைதிப்படுத்தி கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டுகளின் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கிறது. செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டுகிறது.
2: சரி அனுகிரக, எத்தனை வருஷமா யோகாவை கத்துக்கிறீங்க நீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து.
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் போறீங்க? 9th. வெரி குட். அப்ப நீங்க மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க இல்லையா? வெரி குட். நிகழ்ச்சியில வந்து சூப்பரான ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.
2: நிகழ்ச்சியின் அடுத்த குட்டி நட்சத்திரத்தை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க வானொலியோட ஒலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்றீங்களா? சொல்லுங்க.
4: ஒரு குரங்கு பழத்தை பறிக்க போகுது. அதோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த குரங்கு போச்சு. ஆனா அந்த அம்மா வந்து இல்ல, அது வந்து விழுந்து வரணும், ரொம்ப ஹைட்டா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அந்த குரங்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்க அப்படின்னு போச்சு. அடுத்து அந்த மரத்துல இருந்து துள்ளி துள்ளி எடுக்க போது அதுக்கு அந்த இது கிடைக்கல. அடுத்து அது அப்படி விழுந்து கீழே விழுந்து அடுத்து கையில பார்த்தா பழம் இருக்கு. இந்த கையில இருந்து நம்ம பார்க்க போறது நம்பிக்கை வச்சது வரும். இன்னொன்னு
2: பெரியவங்க சொல்றதை கேட்கணும், நம்பிக்கையோட இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.

விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-5. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-648-5. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: இனிமை ததும்பும் இன்ப மொழியில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியின் அடுத்த குட்டி நட்சத்திரத்தை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கட்டிமாங்கோட்ல இருந்து யார் பேசுறீங்க? ஆதிதா. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னமா? ரைம்ஸா? ஆமா. சொல்லுங்க. வெரி குட், வெரி குட் ஆதித்யா. ஆதிக் ஆதிக் தானே? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? யூகேஜி போறீங்களா? சூப்பரா ரைம்ஸ் சொல்றீங்க, சரியா? சூப்பரா படிக்கணும். ஓகேவா? ஓகே. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
1: நன்றி.

0: பேசுறீங்க?
1: பல்லவள்ளி
0: பல்லவெளியில இருந்து.
1: ஆல்ஃபின்
0: ஆல்ஃபின், என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டுங்க.
1: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே
0: ம்
1: பானை உடுத்தாதே,
0: ம்
1: பசி தீர்க்க பால் தருவேன்.
0: ம்
1: பானை உடுத்தாதே,
0: ம்
1: ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டி
0: ம் ம்
1: வேலி தாண்டாதே,
0: ம்
1: விரும்பி தின்ன தலை தருவேன். வேலி தாண்டாதே,
0: ம்
1: சித்தருமே சித்தருமே கடித்து வைக்க வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன். கடித்து வைக்க வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளி கிளியே பறந்து போகாதே, பழுத்த நல்ல நல்ல பழம் தருவேன். பறந்து போகாதே.
0: மூச்சு வாங்குத அல்ஃபின்க்கு. ஆமா தானே? சரி, நீங்க என்ன வீட்டில் என்ன குட்டியெல்லாம் வளர்க்குறீங்க? அல்ஃபின்மா, மீன் வளர்க்குறீங்களா? வாவ், சூப்பர். மீன்னா ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, நிகழ்ச்சியில் கலந்துட்டு சூப்பராக பாட்டு பாடினீங்க. நன்றிமா.
1: அண்டே.

அழகு மொழியால் நம் மனங்களை கவர்ந்த அனைத்து பட்டாம்பூச்சிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. ஆரம்பமாவது திரைக்கு

களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் மேலாசாரி பள்ளம் ஏ உபால்ட்ராஜ் அவர்கள்.

பட்டு வேட்டி ஜொலிக்கிறது. பட்டாம்பூச்சியாய் மாப்பிள்ளை சிரிக்கிறார். கோபித்துக் கொள்ளும் மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாய் சமாதானம் செய்கிறார். அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாணி.

மாப்பிள்ளைன்ற தலைப்பில் பாடல் கேட்டுட்ருக்கோம். பொதுவாக புது மாப்பிள்ளையை பார்க்கறது, அவரை கேலி செய்கிறது அப்படிங்கிறது கிராமத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்னே சொல்லலாம். அப்படி வழக்கமான சில பாடல்கள் இன்னும் இருக்குது. ஆனை என்றால் ஆனை, 60 அடி ஆனை, ஆலமரத்தில் கட்டினால் நிற்காதாம் அந்த யானை, அரச மரத்தில் கட்டினால் நிற்காதாம் அந்த யானை, புங்க மரத்தில் கட்டினால் நிற்காதாம் அந்த யானை, புளிய மரத்தில் கட்டினால் நிற்காதாம் அந்த யானை, பள்ளி விரலை காட்டினால் நிற்குமாம் அந்த யானை, என் தோழி பெண்டுகளே எடுங்கடி குலவைகளே அப்படின்னு புது மாப்பிள்ளைய கலாய்க்கிற மாதிரியெல்லாம் பாடல்கள் கிராமத்தில் இன்னும் பாடிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். அன்னக்கிளி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.

பெண் சீதையை முதல்ல பார்க்கக்கூடிய அந்த தருணத்தை தான் ரொம்ப அழகாக இப்படி விளக்கி எழுதியிருப்பாங்க. மணமேடை, மணப்பந்தல், திருமண வைபவம், ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து அமர்ந்த காட்சி அப்படிங்கிறதெல்லாமே இந்த கம்பரோட கற்பனையில் ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இனி காதலர் தினம் படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீகுமார் ஸ்ரீனிவாஸ் குரலில் வருகிறது பாடல்.

பொறுப்புகளை தோளில் சுமக்கும் அன்பனும் இளையால் குடும்பத்தை இணைக்கும் அற்புத நாயகன் மணமகன். இன்றைய நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருந்த நேயர் மேலாசாரி பள்ளம் உபால்ராஜ் அவர்கள். நிறைவு பெறுகிறது திரைக்களஞ்சியம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: World Cup at Los Angeles Stadium in Inglewood tonight. France has already stormed into the semifinals after defeating Morocco 2-0 in the first quarterfinal in Boston. In Wimbledon tennis, Germany's Alexander Zverev stormed into the men's singles final, beating British wildcard Arthur Ferry in the semi-final this evening. The second-seeded Zverev produced a clinical performance to defeat Ferry in a straight sets 7-6, 6-2, 6-4. Meanwhile, another men's singles semi-final is underway between world number one and defending champion Jannik Sinner of Italy and seven-time Wimbledon champion Novak Djokovic of Serbia. In women's one-off test cricket match, India wore 257 for 6 in the first innings against England at the iconic Lord's Cricket Ground when reports last came in. Earlier, England won the toss and opted to field. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Auckland on the final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves coverage deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமாக வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்கு. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த் பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட் நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகுதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவில் மாடல் நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கோம் இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன
5: நடக்கும்,
4: எப்படி இருக்குது ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம். மான்சூன் மிஷன்

0: கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடைச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிட்டுருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து என்டபிள்யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்கு, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்கு எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷனல் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த சிபிசி கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸ்ல இருக்கு, என்டபிள்யூஎஸ் நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்கு, அதுவும் எங்களுக்கு அங்கே மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பெருங்கலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷன்ல வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ சில இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்டு இருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்னைக்கு வந்து இயல்பையில இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி அப்சர்வேஷனுக்கு வந்து சாட்டலைட் இந்த புய் அப்சர்வேஷன் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அதுல இருந்து அப்சர்வேஷன் எடுக்குது அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம் ப்ரிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் டைனாமிக்கல் மாடல் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்.
1: முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
0: டெக்னாலஜியா இல்ல
1: டெக்னாலஜி
0: ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய இந்த பவர் நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஈவினிங்ல கிடைக்கும், நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணீங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 ஹவர் பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை, அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னால் துல்லியத்தன்மைனா முன்னால வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லேயும் டைல்ஸ் இருக்கு, 10 சென்டிமீட்டர்ல டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் பிரிப்பாங்க, இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருகி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 கிலோமீட்டர்ல வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், வேர்ல்டு ஃபுல்லாக தான் இருந்து நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்மாக இருக்கு, சைக்ளோனுடைய ரேடியேஷன் வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் பை 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டுருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்புக்கு அதுக்கு மேலேயும் போயிது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்ல கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுது.
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட் அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம், இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து

0: ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5 to 10 மினிட்ஸில் கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இமேஜ் அனுப்புவோம், அந்த குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ணதுக்கு நாங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல் நினோ காலகட்டத்துல வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலா வந்து எல் நினோ பீரியட்ல வந்து புயல் சிவியரா தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலா வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலே ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன் ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 ஆயிரக்கணக்கான பேர் இருந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுத்து
0: கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மாரி 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வரது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவல் உள்ள விண்டு, ஸ்டீரிங் கரண்ட் சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன், சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லனா நாங்கள் வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏர ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஈரப்பதம் எப்படி இருக்கு, எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது
0: முடியாது, அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36,000 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிடேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அல்லையும் ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சருடைய எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருந்ததுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம், 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது,
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்,
0: அந்த பக்கம் அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கும். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க.
1: எல்நினோ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்ப கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது.
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போ சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம்
1: வெளியே போகாமல்
0: இருக்கணும். ஆமாம், வெளியே போனா கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும்.

0: வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணவங்க அந்த பகல்ல 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது. என் நிழல்ல இருந்துக்கலாம். எனினும் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சார். குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்க. நம்மளாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. இதயங்களை திறந்து நினைவுகளை தூண்டும் இசை சலனம். குமரி பண்பலை 101 வலம் வருவது திரை இசை நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோகுலம்.

திரைசீலினி தேவாவின் இசையில் தாமரையின் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கள் அண்ணா.

இணைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை 10:02 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரலின் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 11:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விபர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். திரை இசையிலினி வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாடல் கைராசிக்காரன் படத்திற்காக.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: இனிய இரவு பொழுதில் இனிமையான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வருஷமெல்லாம் வசந்தம் படத்திற்காக உன்னி மீனன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:01. உலா வருகிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பு எண் 04652.

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: அன்பான சுவரிக்கு அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை.
0: வணக்கம்,
1: மதுரையிலிருந்து ஆண்டனி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்படத்து அதுல வந்து செந்தமிழ் பாடும் சந்தனக்கார்.
0: வைர நெஞ்சம் படத்துல இருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நீங்கள்
1: சந்தன காட்சி.
0: நன்றி ஐயா, நன்றி.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நேரம் 10:06, குமரி பண்பலை 101 வலம் வருகிறது. நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கபில் ரஹ்மான் மாம்.
0: சொல்லுங்கய்யா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, கல்யாணியின் கணவன். இந்த திரைப்படத்துல வந்து டி எம் எஸ் ஐயன் சித்தநாமம்
0: பாடுனாகவும் நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: நிலா முற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. ஐயா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கரும்பு பால்ல இருந்து பன்ஸ் மேடம். படம் பணம் படைத்தவன் பாடல், அந்தம்மா பிள்ளை காதலிக்கான் கைய புடிச்சான், என்னே கைய புடிச்சான், அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன், வாவா என்றான் கூடவே வாவா என்றான். அந்த இனிமேல பாடல
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.

0: ஒவ்வொரு விடியலும் ஓர் தெய்வீக தொடக்கம்.
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: வெண்ணிலாவின் மின்னொளியில் உங்கள் இதயம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம் ஐயா.
3: நாகர்கோயில இளங்கலையிலிருந்து ராகுல் காட்டிட்டு
2: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
3: மீரா என்ற படம், காட்டினே வரும் கீதம்.
2: காற்றிலே வரும் கீதம் உங்களுக்காக காற்றில் வருகிறது. அந்த பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி.
3: ஓகே, தேங்க்ஸ்.

0: நீலாமுற்றத்தின் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: உண்மை நகர் ஜெய ஜெயக்குமார். பாட்டி பண்ணமா அந்த பாடத்தை தங்கில் வாய்ப்பு இசை தேவா பாடியவர் தேவா
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நேர்களே, இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:27. பழைய பாடல்கள் புதிய நினைவுகளை தர இந்த இரவு பொழுதை இன்னும் அழகாக்கி கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டம் செட்டியார்.

0: மேடம்.
1: சொல்லுங்கய்யா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்துக்கு எடுத்த படம் மிருதங்க சக்கரவர்த்தி. அதுல வந்து சுகமா ராகங்களை அந்த பாடல்.
1: சுகமான ராகங்களையா?
0: ஆமா, சுகமான ராகங்கள்.
1: சரிங்கய்யா, பாடல் கேட்கலாமா?
0: நன்றி மேடம், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் நீரிழிவு நோய் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் மக்கள் நல பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சிந்தாங்கடையில் மனப்பா மனோகரம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: பத்திரகாளி
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றிமா.

0: காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:41. நிலா முற்றத்தில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நெய்யூர்ல இருந்து உதயகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பௌதரணி ஹரிகரன் பாடின செந்தல்வர் பற்றி பூக்கள்
0: பாடல் கேட்டலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: இனிமையான இரவு பொழுதில் அழகான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா முற்றம் நிரலை நிகழ்ச்சி. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: பகலெல்லாம் விவசாயம் செஞ்சு இரவு நேரத்துல குமரி பெண்கள் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பீமராஜம்மா.
0: ரொம்ப வணக்கம் ஐயா. என்ன பாடல் நீ கேட்க போறீங்க?
1: படம் ஆண்டவன் சித்தரை. அந்த படத்திலிருந்து அமைதியான நதியின் மீது ஓடும் அற்புதமான பாட்டை அனைத்து நேரில் குடும்பம் பாடு.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் பங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். அமுதசுரபியில் பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நேர்களே, நாளை இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இதுல இலக்கிய சுடர்ல தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புறவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் பி உஷாதேவி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும்.

0: காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:55. இரவின் இனிமையோடு உங்கள் இதயம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான நேயர சந்திக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? மலர்கள் நனைந்தன பனியாலே, அந்த பாடல் தானம்மா? நிறைவான நேரம் வந்தாலும் ரொம்ப அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.

நேர்களே, இன்று உங்களுடன் பகிர்ந்த இசை கதைகள், சிரிப்பு மற்றும் அமைதியான நிமிடங்கள் உங்கள் இதயத்தில் நீடிக்கட்டும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நல்ல கனவுகளை காணுங்கள். இரவு வணக்கம் நேயர்களே. தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசை போட்டு வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பட்டாம்பூச்சியின் மென்மை தன்மை பாடலிலும் இருக்கிறது.

ஸ்வர்ணமுகி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். இனிக்க இனிக்க ஆசைகள் அடுத்த பாடலாக.

பதினோரு மணி 23 நிமிடத்தை கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். காற்றும் நின்று கேட்கும் அடுத்த கானம் கருப்பு வெள்ளை படத்திலிருந்து.

தந்து விட்டேன் என்னை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம், மனசு மயங்கும். ஆறு, மரம், கிளி, குயில், அப்படி கொஞ்ச நேரம் மனசுக்கு எதமா நடந்து வருவோமா கிழக்கு சீமையிலே.

மரிக்கொழுந்து படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜகுமாரன் பூமழை பொழியுது படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் அகிலம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

ஐயா.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

chug chug chug chug chug chug chug chug chug.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய் சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய் சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அன்னையும் தந்தையும் நாராயணன், பக்தியும் முக்தியும் நாராயணன்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திருப்புர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஹனுமன் சுப்பிரபாதம்.